0: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: 102.3 பாட்டுக்கு இதான்

0: நொடியே உயிரை நீக்கிவிடும் கவரிமானை போன்றவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.
1: மயிர் நீ பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின்.
0: தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் அந்த நொடியே உயிரை நீக்கிவிடும் கவரிமானை போன்றவர்கள் மானத்திற்கு அழிவு வந்தால் உடனே உயிரை விட்டு விடுவர். குறள் எண் 969 அதிகாரம் மானம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 ஆஷ்வின மாதம் 6ஆம் நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 11ஆம் நாள். 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒளிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது குரல் அமுதம்.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமின்றி தேசத்துக்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தான் அக்கட்சியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:04. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். இந்த காலை வேளையில் பக்தி நேரம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லி வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விநாயகர் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் பாடல் கேட்டு இணைந்திருங்களேன். எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியமின் குரலில் நடராஜா என தொடங்கும் பாடல்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில் அழகெல்லாம் முருகனே என தொடங்கும் பாடல். கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் காலை 6:27. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் உன்னிமேனன் குரலில் சொல்ல சொல்ல என தொடங்கும் பாடல். கேட்டிணைந்திருங்கள். FM Rainbow 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கேட்டிணைந்தீர்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ஜான் அப்ரஹாம் குரலில் தேவன் வீட்டு பிள்ளை என தொடங்கும் பாடல். கேட்டிணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எஸ்எம் யூசுஃபின் குரலில் அல்லாவின் என தொடங்கும் பாடல் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 6:55.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இங்கிலாந்து நாட்டில் இருக்கும் ஆங்கிலியா ரஸ்கின் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் சூழல் பற்றி மேற்கொண்ட ஆராய்ச்சியில் பிளாஸ்டிக்கில் மேக்ரோ பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. மேக்ரோ பிளாஸ்டிக் அரக்கன் எந்த அளவுக்கு நமக்கும் நாம் வாழும் சூழ்நிலைக்கும் கேடு விளைவிக்கிறதோ அதே அளவுக்கு சளைக்காமல் மைக்ரோ பிளாஸ்டிக்கும் நிலம் நீர் காற்று ஆகியவற்றை மாசுபடுத்துவதோடு மனித இனத்துக்கும் கேடு விளைவிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் விவசாயிகளின் நண்பன் அழைக்கப்படும் சூழல் இன்ஜினியர்கள் மண்புழுக்களுக்கும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கடும் அச்சுறுத்தலாக இருக்குதான். மண்புழுக்கள் உயிரற்ற கரிம பொருட்களை உட்கொண்டு மண்ணை நிலத்தை உயிர்ப்புடன் இருக்க செய்கின்றன. தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் கலக்க செய்கின்றன. மண்புழுக்கள் நிலத்தில் ஊடுருவி செல்வதால் மண்ணுக்குள்ள காற்றோட்டத்தை உண்டாக்குகின்றன. இப்படியாப்பட்ட மண்புழுக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் தாவர வளர்ச்சியையும் பாதிக்க செய்கின்றன. கூடவே மண் சூழல் அமைப்பின் செயல்பாடும் சீர்கேடு அடையுது. போலூர் விக்னேஷ், நாமெல்லாம் அப்படியே போகிறோம் வர்றோம், மேலோட்டமாக இருக்கிறோம். நாம் நமது வாழ்க்கை, நம்மை சார்ந்தவர்கள் வாழ்க்கையை மட்டும் பார்க்குறோம். அப்படி அல்ல, நிறைய செயல்கள் உள்ளுக்குள்ளே நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. அவற்றால் நமக்கு நன்மை தீமை ரெண்டும் ஏற்படும். தீமைன்னா வருத்தப்படுறோம், குறை சொல்கிறோம். நன்மைன்னா நாம் மட்டும் ஆகா ஓகோன்னு அனுபவிச்சுக்கிறோம். எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு விதமான நுண்ணிய பிளாஸ்டிக் இழைகள் மைக்ரோ பிளாஸ்டிக்குகளை ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க. இவை கலந்த மண்ணில் ஒரு வகை புற்களின் விதைகளை விதைச்சிருக்காங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் கலக்காத மண் வகையிலும் விதைகளை விதைச்சிருக்காங்க. ஒரு மாதம் கழித்து பார்த்தப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்த மண் வகையில் ஒரு சில விதைகள் தான் முளைச்சிருக்கு. அதோட அவற்றின் வளர்ச்சியும் குன்றி இருந்திருக்கு. மைக்ரோ பிளாஸ்டிக்கினால் பாதிப்புக்குள்ளான மண்புழுக்களின் எடையும் 3.1% குறைந்து காணப்பட்டதான். மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பில்லாத மண்ணில் இருந்த மண்புழுக்களின் எடை 5.1% வரை அதிகரித்து இருந்ததுதான். மைக்ரோ பிளாஸ்டிக்கினால் மண்புழுக்களின் செரிமான குழாய்களில் அடைப்பு எரிச்சல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால் அவை உணவு உட்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கு. எடை குறைவு செயல்பாடுகளின் தொய்வினால் மண்புழுக்கள் மூலம் மண்ணிற்கு கிடைக்கும் சத்துக்கள், பயிர் வளர்ச்சி எல்லாமே குறைஞ்சிருக்கு. பிளாஸ்டிக், அது மைக்ரோ மேக்ரோ எதுவாக இருந்தாலும் நமக்கும் நமது சூழலுக்கும் பாதிப்பு தான். இதன் காரணமாக தான் அரசாங்கம் அதற்கு தடை விதிச்சிருக்கு. அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த பிளாஸ்டிக்கையும் பயன்படுத்தாமல் நம்மையும் நமது சந்ததியினரையும் நமது நாட்டையும் பாதுகாக்கணும். எதிரிகள்டேருந்து மட்டும் நாட்டை காப்பாத்தினா பத்தாது. தம்பி விக்னேஷ், உள்ளிருக்கும் எதிரிகளிடமிருந்தும் நமது நாட்டை பாதுகாப்பது நமது கடமை. வள்ளுவரின் குரல் ஒன்று நினைவுக்கு வருது. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண், ஆழமான அகழி நீர், அகன்ற நிலப்பரப்பு, உயரமான மலை, அடர்ந்த காடு, இவையாவும் தான் நல்ல அரண், சரியான பாதுகாப்புன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சுத்தமான நீர், குடிப்பதற்கு உகந்த நீர் உடைய நீர்நிலை, ஏகத்துக்கு பயிர் செய்வதற்கு ஏற்ற அதிகமான நிலப்பரப்பு, சுற்றிலும் உயரமான மலை, அடர்ந்த வனப்பகுதி, இதெல்லாம் நம்ம நாட்டில் ஓரளவுக்கு இருக்கு. இருக்கிறத இழந்துடக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும். எந்த பிளாஸ்டிக் அரக்கனும் உள்ள நுழைஞ்சி, ஏற்கனவே நுழைஞ்சாச்சு, இனியாவது அவற்றை கட்டுப்படுத்தி இந்த பாதுகாப்பு அரண்களை பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது எல்லாருக்கும் நல்லது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.

நேரம் காலை 7 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேயர்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. நேற்று எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு திங்கக்கிழமை மண்டே மோட்டிவேஷன் வேக வேகமாக கிளம்பி சுறுசுறுப்பாக லைக் ஆஃபீஸ் போகிறவங்க போயிட்டே இருப்பீங்க. சில பேர் இந்த எஸ்பெஷலி இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு வந்து குவார்டர்லி லீவ், அதாவது காலாண்டு விடுமுறை, நான் ஜாலியாக படுத்துட்டு தான்பா இருக்கேன் அப்படின்றவங்களும், இல்லைப்பா இப்போ தான்மா நான் கண்ணு முழித்தேன், இதுக்கப்புறம் தான்ப்பா நான் சுறுசுறுப்பாகவே ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வணக்கம் சொல்லி வரவேற்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விளையாட்டு போட்டி போயிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகள். இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஸ்குவாஷ் விளையாட்டில் குறிப்பாக பெண்களுடைய ஒற்றையர் பிரிவில் இந்தியாவிற்கு நேற்று ஒருத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றாங்க. அந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றவருடைய பெயர் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வணக்கம் சென்னையோடைய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு கமெண்ட்ஸாக பதிவு பண்ணலாம். என்னுடைய பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடும். அந்த பாடல் ஹரிஹரன் மற்றும் திப்புவோடைய குரல்களில், வைரமுத்தோடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில், சாமுராய் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்கே எல்லாமே சமதுலு.

நேரம் 7:09 ஆகிட்டிருக்கு. நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கியான கேள்வி, நம்ம ஆசிய விளையாட்டு போட்டிகளை பற்றி தான் கேட்டிருந்தோம் இல்லையா. நேற்று எல்லாரும் வீக்கெண்டு வார கடைசி, நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன்பா அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. சில பேர் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்போம், அப்படி நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா.

ஆனால் நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டோடைய விளையாட்டு வீரர்கள் நேற்று ரெஸ்ட் எடுக்கல. அவங்க நிறைய விளையாட்டில் நேற்று ஃபைனல்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஆசிய விளையாட்டு போட்டிகளில். அதில் நம்ம வீரர்கள் சில போட்டிகளில் பதக்கங்களும் வென்றாங்க. குறிப்பாக ஸ்குவாஷ் போட்டியில் பெண்களுடைய ஒற்றையர் பிரிவில் ஒருத்தர் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அந்த பதக்கத்தை வென்றவர் யார் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வணக்கம் சென்னையோடைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் லைக் ஃபேஸ்புக் பேஜில், குறிப்பாக லைக் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற பேஜில் போயிட்டு இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் கமெண்ட்டாக பதிவிடலாம். உங்களுடைய பதில்களை நான் படிக்கிறேன். இந்த பதில்களையும் ஆசிய விளையாட்டு போட்டியை பற்றின ஹிஸ்ட்ரியும் வரலாறையும் வந்து நம்ம அடுத்தடுத்த தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். டும் டும் டும் திரைப்படத்திலேருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் சுஜாதாவுடைய குரலில், நாமுத்துக்குமாரோடைய வரிகளில், கார்த்திகராஜாவுடைய சைல ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

நேரம் 7:15 ஆகிட்டு இருக்கு. நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் குறிப்பாக ஸ்குவாஷ் விளையாட்டில் இந்தியாவிற்காக பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பதக்கம் வென்று கொடுத்தவர் யார் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். அவங்க வென்றிருந்த பதக்கம் வெள்ளி பதக்கம். அதுக்கு நிறைய பேர் நம்ம ஃபேஸ்புக் பேஜில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் பதிலாக கமெண்ட்டாக பதிவிட்டு இருக்கீங்க. லூயிஸ் செல்வராஜ் அவருடைய பதிலாக சொல்லியிருக்காரு, சிவன் அருண் பதில் சொல்லியிருக்காரு, ஆண்டி மேடம் கார்த்திகேயன் அவரும் அதுக்கு நம்ம கேள்விக்கான பதிலாக சொல்லியிருக்காங்க, ராமானுஜம் பெண்ணாலூர் அவரும் அதே பதிலாக சொல்லியிருக்காங்க, வீரதுரை அவரும் பதில் சொல்லியிருக்காரு, மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க, பதிலும் சொல்லியிருக்காங்க, ஹிராமணி பெருமா அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. சபரி மனோஜ் பதில் சொல்லியிருக்காரு, மந்திரமூர்த்தி அவரும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க நாகர்கோவிலிருந்து. தித்திக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு ரங்கராஜன் தியாகராயர் நகர்லேருந்து. நரேஷ்குமார் விஷ்ணு அவரும் எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம கேள்விக்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காரு சார், பதில் எங்கங்க சார்? பன்னீர்செல்வம் பதில் சொல்லியிருக்காரு செங்கல்பட்டுலேருந்து. மணலி பெரிய சேகர் ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. சூளை ரிஜா மனோகரன் நலமான்னு கேட்டிருக்காங்க, நான் மிக்க நலம். இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற ஒரு அதான் நான் தான் எனக்கும் வணக்கம். ஸோ நேயர்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு பதிலும் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசனும் பதில் சொல்லியிருக்காரு. பி கே பூபாலன் பாலா பதில் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் மறுபடியும் அதே பதிலை சொல்லியிருக்காரு. நீங்களும் உங்களுடைய பதில்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் வந்து உங்களுடைய பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். இன்னும் ஏஷியன் கேம்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். கண்ணுக்குள் நிலைவு திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமுடைய குரல்களில் இளையராஜாவுடைய இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

நேரம் 7:22 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தி பேசுறப்போ அதனுடைய தொடக்கம் வரலாறும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம இந்த ஆசிய விளையாட்டு போட்டி வந்து ஒரு மிகப்பெரிய விளையாட்டு போட்டி. ஆசிய கண்டத்திலேயே 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துவாங்க. இது நடத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலால நடத்தப்படுது. குறிப்பாக ஒலிம்பிக்கில் இருக்கிற எல்லா விளையாட்டுகளும் இருக்கும். அதை தவிர்த்து ஆசிய கண்டத்துக்கே உரித்தான சில விளையாட்டுகளையும் இந்த ஒலிம்பிக் கவுன்சில் வந்து வேணுன்ற விளையாட்டுகளை சில எடிஷன்ஸில் சேர்த்துக்கலாம். சில சமயம் வந்து கபடி போட்டிகள், சில சமயம் வந்து வெவ்வேறு விதமான போட்டிகளும் இருந்திருக்கு. முதல் ஆசிய போட்டி, ஆசிய விளையாட்டு போட்டி எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1951 நம்ம இந்தியாவில் புதுடெல்லியில் தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் 19 முறை நடந்திருக்கு. இப்போ நடக்கிறது 2026 ஆசிய விளையாட்டு போட்டி தான். இது வந்து 20வது ஆசிய விளையாட்டு போட்டி. ஸோ இந்த ஆசிய விளையாட்டு போட்டின்றது ஒரு 75 வருட பாரம்பரியம் கொண்டது. ஸோ நம்மளோட கேள்வியும் இன்னைக்கு நம்ம என்ன கேட்டிருந்தோம்னாக்கா, ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஸ்குவாஷ் பிரிவில் இனி பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வந்து யார் வின் பண்ணியிருந்தா அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கும் நம்ம நிறைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில், சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவங்களுடைய பதில்களை சொல்லியிருக்காங்க. சேகா குட் மார்னிங்கும் பதிலும் சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கொழும்பங்கொண்டானும் பதில் சொல்லியிருக்காரு. வெள்ளிப்பதக்கம் வென்று இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அன்புராணி குட் மார்னிங், எல்லாருக்கும் வந்து

அவர் ஜாய்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு பதிலும் சொல்லியிருக்காங்க. புரட்சை வாக்கம் ரீஜா மனோகரன் பதில் சொல்லியிருக்காங்க. கௌசல்யா தண்டபாணி வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதிலும் சொல்லியிருக்காங்க அவங்களும். கே பூபாலன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. சந்திரசேகரன் அப்படின்றவரும் பதில் சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் சொல்லியிருக்காரு. அம்பி மூணார், மூணார்லாம் மெசேஜ் பண்ணுறாங்கப்பா, இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. மதுரா கொளத்தூர் பாலு அப்படின்றவர் வந்து பதில் சொல்லிட்டு காலை வணக்கமும் சொல்லியிருக்காரு. வி மோகன் பதில் சொல்லியிருக்காரு, இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடை அப்படின்றது அனகாசங்கின் பதில் சொல்லியிருக்காங்க. பெண் சிங்கம் அப்படின்னு வந்து அவங்கள வந்து ஒரு பெருமிதமாக சொல்லியிருக்காரு. தேனி ஹரிஹரன் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. அவர் பாருங்க, லைக் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சொன்னது மட்டும் இல்லாமல் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் யார் வின் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு நம்ம தேனி ஹரிராம். இன்னும் நிறைய பேரோடைய பதில்களை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாடல் கேட்டு வந்துடுறோம். கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம். முடிஞ்ச பாடலே சொல்லிட்டேன். ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து மெல்லினமே மெல்லினமே என தொடங்கும் பாடல் வைரமுத்தோடி வரிகளை வந்துட்டே இருக்கு. கேட்டேன் தெருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: சைபால் அன்பா இருக்கணும்னு அநேக பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாமளும் அதை கேட்டுட்டு அன்பு காட்டுறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதை வாங்குறதுக்கு தான் ஆளை காணும். இருந்தாலும் அன்புல எத்தனையோ வகை உண்டு. அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அன்பு காட்ட ஆரம்பிக்கணும். வகையை புரிஞ்சுக்காம அன்பு காட்டினா வம்புல மாட்டிக்க வேண்டியது தான். அன்புன்னா சாதாரணமாக நினைச்சு விடாதீங்க. அதில் எவ்வளவு விதம் தெரியுமா? இரக்கம், கருணை, காருண்யம், பந்துத்துவம், பட்சம், பாசம், நேசம், விசுவாசம், அபிமானம், காதல், பக்தி, இப்படி பல விதமாக அதை பற்றி சொல்லி வச்சிருக்கிறாங்க பெரியவங்க. இந்த வார்த்தைகள்லாம் நாம் கேள்விப்பட்டது தான். இருந்தாலும் அதுகளுக்குள்ளே என்ன வித்தியாசம்னு கேட்டால் சரியாக சொல்ல தெரியாது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பெரியவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எளியவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு இரக்கம்னு பேர். அறிவு பலம், சரீர பலம், இது ரெண்டும் இல்லாதவங்க மேலே, அதாவது வலிமையற்றவர்கள் மேலே செலுத்துகிற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் கருணை. எறும்புலேருந்து யானை வரைக்கும் சகல ஜீவராசிகள் மேலேயும் காட்டுற அன்புக்கு காருண்யம்னு பேர், ஜீவகாருண்யம். சிவி சக்கரவர்த்தி காட்டின அன்பு இந்த ரகம். உறவினர்கள், சொந்தக்காரங்க, அவங்க வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பந்துத்துவம். ஒரு எஜமானன் வேலையாள்கிட்ட காட்டுற அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பட்சம். அவனும் தன்னை மாதிரி மனுஷன்தாங்கிற நினப்பு வேணும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மேலே, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே செலுத்துகிற அன்புக்கு பாசம்னு பேர். ஈருடல் ஓர் உயிர்னு நினைக்கிறது இது. ராமரும் கௌசலையும் இதுக்கு உதாரணம். தம்மை ஒத்த நண்பர்கள்கிட்ட செலுத்துகிற அன்புக்கு நேசம்னு பேர். வயசு, செல்வம், அந்தஸ்து இந்த வித்தியாசமெல்லாம் பார்க்காம அவங்க சுக துக்கத்தில் சமபங்கு எடுத்துக்கிறது இது. கிருஷ்ணன் குசேலர்கிட்ட காட்டினது இந்த ரகம். வேலை செய்கிறவன் முதலாளிகிட்ட காட்டுற அன்புக்கு விசுவாசம்னு பேர். தேசத்து மேலேயும் தாய்மொழி பேர்லையும் செலுத்துகிற அன்புக்கு அபிமானம்னு பேர். தேசாபிமானம்னு சொல்கிறோமே இதுதான். ஒரு கணவன் மனைவி பேரில் காட்டுற அன்புக்கு காதல்னு பேர். கடவுள் பேரில் செலுத்துகிற அன்புக்கு பக்தின்னு பேர். இப்படி அன்புல பல ரகம் இருக்கிறப்போ அதில் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இடம் மாற்றி அன்பு காட்டினா இடைஞ்சல் தான். சரி, இந்த அன்பை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த அன்பு தான்னு சொல்லுது. நெதர்லாந்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ச்சி பண்ணியே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முயல் குட்டிகளை ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க. ரெண்டு குரூப்புக்கும் கொழுப்பு அதிகமாக உள்ள ஆகாரத்தையே கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு குரூப்புக்கு வெறுமன ஆகாரத்தை கொடுத்ததோடு சரி, இன்னொரு குரூப்பு முயல்களுக்கு ஆகாரம் கொடுத்ததோடு நிறுத்திக்கல. அதுக்கு முன்னாடி கூண்டுகளை திறந்து விட்டு முயல்களை கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சி விட்டு அதுக்கப்புறமா ஆகாரம் கொடுத்தாராம் ஆராய்ச்சியாளர். இந்த குரூப்புக்கு இதய பாதிப்பு 60% குறைச்சலாக இருந்துதான். சில நோயாளிகளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு குணமாகிற சக்தி அதிகமாக இருக்குது. இது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் மனைவி தன் பேரில் ரொம்ப அன்பாக இருக்கிறதாக நினைக்கிறவங்களாக இருக்கிறாங்களாம். இதய நோயாளிகள் பல பேரை சந்தித்து இதய நோய் ஏற்பட என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க சொன்ன காரணம்லாம் சாப்பாடு சம்மந்தமாக இல்லையா, மனைவி அன்பா இல்லை, இப்படிப்பட்ட காரணத்தை தான் சொல்கிறாங்களாம். அதனால் இதயத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க அன்பாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஒருத்தர் முகம் பூரா பிளாஸ்டரி போட்டுக்கிட்டு வந்தார். ரொம்ப கோபமாக என்னங்க ஆச்சுன்னு விசாரித்தேன். எல்லாம் உங்களால் தான் சார்னார். விவரமாக சொல்லுங்களேன். என்ன உங்கள் தகவலை கேட்டுட்டு ஒரு பூனைக்குட்டியை கையில் எடுத்தேன் அன்பா அதை தடவி கொடுக்கறதுக்காக. ஆனால் அது முந்திக்கிட்டது, அது என் முகத்தை தடவி கொடுத்துட்டுது, முகம் பூரா நகை கீறல், அதுதான் இப்படி அப்படின்னார். அன்புல அறிவு சேராததுனால வந்த கோளாறு இது. முகத்தில் பருவா சரியா சைபால் அனைத்து மருந்து கடை.

0: நிறுவனங்களிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். மின்னலை திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ குரலில், தாமரையோடைய வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:40 ஆகிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகளை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு இன்னும் முக்கியமான சில பேருடைய பிறந்த நாட்களும் இருக்குது. அதாவது இன்றைய நாள் இன்னும் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்ல வரேன். இதில் முக்கியமான ஆள் மறக்க முடியாத விளையாட்டு வீரர், இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தன் உயிர் நீர்த்தவர் பகத்சிங்கோடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அதை தவிர்த்து இன்னொருத்தருடைய பிறந்த தினமும் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரிச்சயமான ஒரு பாடல் இருக்கும், வலையோசை கலகலகலவேன அப்படின்ற பாடலை பாடினவங்க தான் இந்திய திரையுலகில் 25,000 மேற்பட்ட பாடல்களை 36 மேற்பட்ட மொழிகளில் பாடிய பாடகர், பாடகர்களின் இமயம் லதா மங்கேஷ்கருடைய பிறந்த தினம் இன்று. இதை தவிர்த்து இன்னைக்கு உலக ரேபிஸ் நோய் தினம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது குறிப்பாக சொல்ல போனால் தமிழில் வந்து வெறிநாய் கடி நோய் தினம் அப்படின்றது தான். என்னதாக இருந்தாலும் வெறிநாய் கடியால் மட்டும் வரலனாலும் அந்த நோய்க்கான தமிழ் பெயர் வெறிநாய் கடி நோய். இந்த வருஷத்துக்கு இந்த உலக ரேபிஸ் நோய் தினத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் டுகெதர், அதாவது ஒன்றாக இணைந்தால் இன்னும் வலிமையாக அப்படின்றத அதனுடைய தீமையாக இந்த தீமில் பேசியிருக்காங்கன்னு சொன்னனாக்கா, நம்ம எல்லாரும் பொதுமக்கள், கால்நடை மருத்துவர்கள், அரசாங்கம், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், அந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்களுடைய பங்கை சரியாக செஞ்சால் தான் இந்த நோய் பாதிப்பை குறைக்க முடியும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இந்த வருஷத்துக்கான தீமை ஒன்றாக இணைந்தால் இன்னும் வலிமையாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் முக்கியமான சில தினங்கள் இருக்குது. ஆசிய விளையாட்டு போட்டிகளை பற்றியும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். ரிதம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியோடைய குரல்களில், வைரமுத்துவோடைய வரிகளில், ஏஆர் ரகுமான் இசையில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கே, கேட்டேன் இருந்திருங்கள். FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

நேரம் 7:48 ஆகிட்டு இருக்கு. நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அனைவருக்கும் தகவல் அறியும் உரிமைக்கான சர்வதேச தினம். அதாவது இங்கே எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எல்லா தகவல்களும் அப்படின்றதான் இந்த தினத்தோடைய கொள்கை. இங்கிலீஷில் சொல்லலாம் இன்டர்நேஷனல் டே ஃபார் யூனிவர்சல் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்றதான் இன்னைக்கான தினம். இன்றைக்கி ஆசிய விளையாட்டு போட்டிகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் கேள்வியும் கேட்டிருந்தோம், பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் ஸ்குவாஷ் விளையாட்டில் யார் இந்தியாவுக்காக வெள்ளிப்பதக்கம் வென்று கொடுத்தாங்கன்றதான் கேள்வியாக இருந்தது. அதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க, பிரபுதேவி சொல்லியிருக்காங்க, வி மோகன், புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் நேயர்களுக்கு வணக்கமும் சொல்லியிருக்காங்க. ஜெயசீலன்

அவரும் பதில் சொல்லியிருக்காரு. அடுத்து அல்லி நகரம், எஸ் மகாதேவன் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. சக்தின்றவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீபிரியா இளவரசி, அதாவது அவங்களுடைய குடும்பத்துடைய பெயரை கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரம் ராகேஷ் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து பா கண்ணன் அவரும் பதில் சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து புவனகிரி சுமதி பாபு அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கீங்க. பிரபு வீரா, இன்பா இலக்கியா, குணாலன் அண்ணாமலை, எஃப்எம் பி மணிமாறன் அப்படின்றவரும் பதில் சொல்லியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நேயர்கள் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் விஎம்சி அனிஃபா இணைந்து பாடிய பாடல் ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

நேரம் 7:54 ஆகிட்டு இருக்கு. நாம இன்னைக்கு ஆசிய விளையாட்டு போட்டியில ஸ்குவாஷ் விளையாட்டுல பெண்கள் ஒற்றை பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க, இன்னும் சில பேர் சொல்லியிருக்கீங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் பதில் சொல்லியிருக்காரு, சக்தின்றவங்க பதில் சொல்லியிருக்காங்க, கமலா வரதன் அப்படின்றவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம், சென்னை எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்காங்க, வணக்கமும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கான பதில், இன்னைக்கான கேள்விக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனஹாத் சிங் அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக இந்த சில்வர் மெடலை. ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்க எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். லைக் தகவல்களையும் பரிமாறிக்கிட்டேன், அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்புறேன். நிகழ்ச்சியோட

கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனஹாத் சிங் அப்படின்றவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்காக இந்த சில்வர் மெடலை. ஸோ இந்த ஒரு மணி நேரம் உங்கள் எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் தகவல்களையும் பரிமாறிக்கிட்டேன், அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக வர்றது பையா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைந்திருங்கள், எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூள். இப்போதைக்கு உங்கள் கிட்டேருந்து விடைபெற்றிருக்குது, நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா.

நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவக் கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தித் தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் தான் அக்கட்சியை மக்கள் ஆட்சியிலிருந்து அகற்றியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள் தவேக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: நேரம் 8:04 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி நிலையம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ்யா ரெயின்போ. அவசர அவசரமா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறவங்களுக்கும் எனக்கு இப்போ கோட்டையில் லீவு, காலாண்டு லீவு அப்படின்னு சொல்ற ஸ்கூல் பசங்களுக்கும் நான் இப்போதான்பா எந்திரிச்சேன், ஜிம்முக்கு கிளம்புறேன், நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து இப்போதான்பா நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்ற பல பேருக்கும் காலை வணக்கம் சொல்லி ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு அழைப்பது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியை ஒரு மோட்டிவேஷனால ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். அந்த திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுடன் தங்குதல் தீது அப்படின்றதான் அந்த திருக்குறள். இதுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி பல ஆராய்ச்சிகளை நாம பண்ணணும். இந்த செயல்

வந்து எப்படிலாம் போகும், எந்த மாதிரியான முடிவு வரும், இதை இப்படி பண்ணோம்னா எந்த மாதிரி போய் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு தான் நம்ம அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சிட்ட பிறகு அந்த முடிவை பற்றின அந்த லைக் அந்த முடிவை பற்றி திரும்பி திங்க் பண்ணுறது தப்பு. அதை விட முக்கியமான விஷயம், அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்ட பிறகு பண்ணலாமா வேண்டாமா தயங்கி நிற்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு. இந்த திருக்குறள் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் தனி ஒருவன் திரைப்படத்தில் இருந்து ஹிப்ஹாப் தமிழாவுடைய வரிகள் மற்றும் இசையில் வந்துட்டே இருக்க கேட்டேன். இந்த ரெண்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

தீமை அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து.

நேரம் 8:09 ஆகிட்டு இருக்கு. நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு திருக்குறளோட ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி நான் ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்தில் என்ன குறிப்பாக சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான மரியாதையை எப்பாடுபட்டாவது நாம் அதை வந்து கட்டமைச்சே ஆகணும். அப்படி கட்டமைச்ச மரியாதையை என்ன செஞ்சும் நாம் வந்து காப்பாற்றிக்கணும். இதில் அந்த திருக்குறளோட சம்மந்தப்பட்ட விஷயம்

நாக்கா நம்ம அப்படி ஒரு மரியாதையை பில்ட் பண்ணிட்ட பிறகு, அந்த திருக்குறளில் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணிவோடு அதில் இறங்கி வேலை பார்த்தோம்னா, நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு துணிவோடு செஞ்சோம்னா நமக்கான மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி கிடைச்ச மரியாதையும் கண்டினியூஸாக இருக்கும். நம்ம ரஷ்யா ரெயின்போல தொடர்ந்து வரும் பாடல் மனிதன் திரைப்படத்தில் இருந்து மதன் கார்கேயோடைய வரிகளில் சந்தாஸ் நாராயணோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டே நிந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்கு எல்லாமே சமதூளு.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

அடுத்து வர வைபான பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராவணன் திரைப்படத்துல இருந்து பென்னி தயாளுடைய குரல்ல, வைரமுத்துவோடைய வரிகள்ல, ஏஆர் ரகுமானோட இசையிலே கோடு போட்டா அப்படின்னு தொடங்குற பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுளு.

சனிக்கிழமை வந்து ஒரு பௌர்ணமின்றதால நேற்று வந்து பௌர்ணமியோடைய மறுநாள்னு தான் நிலா கொஞ்சம் லேட்டாக வரும் இல்லையா. அவர் வந்து பீச்சு பக்கம் போன உடனே அந்த நிலா வந்து உதயத்தை பார்க்குறப்ப கடல்கிட்ட மனுஷன் வந்து தன்னை மறந்து கனவு உலகத்துக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி யாராச்சும் போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்படி இல்லைண்ணா நேற்று மிஸ் பண்ணிட்டேன்பா அப்படின்னா இன்றைக்கும் நீங்கள் நிலாவை பார்க்கலாம், செம்ம அழகாக இருக்கும். ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்து வர பாடல் பத்து தள திரைப்படத்திலிருந்து சுபா மற்றும் நிவாசோடைய குரல்ல சிநேகனுடைய வரிகளில் ஏஆர் ரகுமானுடைய இசையில் கேட்டேனே. இந்த ரெண்டு FM ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

நேற்று எல்லாரும் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சில பேர் படத்துக்கு போயிருப்பீங்க, சில பேர் பீச்சுக்கு போயிருப்பீங்க. என் நண்பர் ஒருத்தர் நேற்று வந்து பீச்சுக்கு போயிருந்தார். அவர் பகிர்ந்துக்கிட்ட தகவலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேற்றைய முன்தினம் நம்ம

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா
2: ரஷ் ஆர் ரெயின்போ.
1: சுறுசுறுப்பா அவசரமா வருவருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியில் அடுத்து வர பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீபிரசாத் மற்றும் திவ்யா இணைந்து பாடிய பாடல். சினேகனுடைய வரிகளில் தேவி ஸ்ரீபிரசாத்தோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 8:30 ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன ஆஃபீஸ் கிளம்பியிருப்பீங்க, நிறைய பேர் ஸ்கூல் கிளம்பியிருப்பீங்க. இருந்தாலும் லீவ் இருந்தாலும் சில பேர் ஸ்கூல் பக்கம் போவீங்க, அதை தவிர்த்து சில பேர் மற்ற வேலையாக வெளியே போவீங்க. யார் எங்கே போனாலும் சரி பத்திரமா போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க மறக்காமல், தலைக்கவசம் உயிர்கவசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரஷ்யா ரெயின்போவில் தொடர்ந்து வரும் பாடல் ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து விவேக்கோடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனுடைய செயலை வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இந்தர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

நேரம் 8:34 ஆகிட்டிருக்கு. ரஷ்யா ரயின் போல தொடர்ந்து வரும் பாடல் மங்காத்தா திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா மற்றும் ரஞ்சித் சுசித்ரா அனிதா இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரனுடைய வரிகளில் கேட்டிணைந்திருக்கிறது. எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கு எல்லாமே சமதூளு.

0: பாரு
1: இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
3: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 8:42 ஆயிட்டு இருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே புத்துணர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது டீயும் காஃபியும் தான். அது காலையை தவிர்த்து எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த நாளா இருந்தாலும் சரி, வெய்ய நாள், குளிர் நாள், மழை நாள், நாங்க எதையும் பார்க்காம டீ குடிப்போம் புத்துணர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடிப்போம் இல்லையா. அதை பற்றி பேசுகிறப்போ நிறைய நண்பர்கள் வந்து டீ கடைக்கு போய் டீ குடிச்சாதான்பா எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் டீ போட்டால் இல்லை, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டை டீ கடையில் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவாங்க. அப்படி அங்கே போயிட்டு குடிச்சிட்டு மாற்றி மாற்றி கலாச்சிட்டு ஊர் கதை உலக கதை எல்லா கதையும் பேசிட்டு நம்ம ஒரு ரிலீஃபோடு வரும். அந்த ரிலீஃப் வர்றதுக்கான காரணம் அங்கே குடித்த டீயா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அடித்த கதையா அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அது ஃப்ரெண்ட்ஸோட அடித்த கதையாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய நம்பிக்கை என்ன, உங்களுடைய பதில் என்ன, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ ரஷ்யா ரெயின்போவில் தொடர்ந்து வரும் பாடல் நானி திரைப்படத்திலிருந்து ரஞ்சித்துடைய குரலில் மதன் கார்கேயுடைய வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. அது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: என்ன வெயில்!
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ட நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
3: தெரியல.
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிருக்கீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து வர்ற பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் மற்றும் கார்த்திக் இணைந்து பாடிய பாடல். வைரமுத்துவோடைய வரிகள்ல ஏ ஆர் ரகுமானோடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதூலு.

நேரம் 8:54 ஆயிட்டு நம்ம ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதி தான் வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய பாடல்கள் கேட்டோம், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். என்னப்பா 9 ஆச்சு, ஆஃபீஸுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாமான்னு யோசிக்கிறவங்களும் சட்டு சிக்கன ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலையை பாருங்கள். ஒன்று ஆஃபீஸுக்கு கிளம்புங்க, இல்லை டிவிட்டை உட்காந்து வேலையை பாருங்கள். இப்போதைக்கு உங்ககிட்டருந்து வாய்ஸ் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக வருவது வாரணமாயிரம் திரைப்படத்தில் இருந்தது வந்துட்டே இருக்கு. கேட்டிணைந்தர்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கு எல்லாமே சமதூளு.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோர்களிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தித்தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 ஆகிட்டு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேரம் 9:09 ஆகிட்டு இருக்கு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜில்லுனூர் காதல் திரைப்படத்தில் இருந்து பாடல்.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மீண்டும் நினைவிற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:20 ஆகிட்டிருக்கு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ FM 101.4. ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் அடுத்த

நேயர்களே, தொடர்ந்து ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியில் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.

0: சைபால்.
1: நேரம் 9:36 ஆகிட்டு இருக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:42 ஆகிட்டு இருக்க நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில். அடுத்ததாக உயிரே திரைப்படத்தில் இருந்து பாடல்.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்பார் திரைப்படத்திலிருந்து பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ FM 101.4.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 9:55 ஆகிய நேயர்களே, ரெயின்போ ராப் நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக இந்தியன் 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறீங்க. இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோஃபரோஷன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நேரம் காலை 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் மறைந்த பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஆகியோரின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் நூற்றாண்டு விழாவையொட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை

அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக ரேபீஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 1,10,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இன்று நடைபெறவிருந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: நேரம் 10:03 ஆகிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே நாம் அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு விளையாட போகிற கேமு கெட் செட் கோ. ஸோ அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்கள் கூட கேம் ஆட வந்திருக்கேன் நான், உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா மற்றும்
1: நான் உங்கள் ஆர்ஜே ஷினோஃபர்.
0: ஸோ இன்றைக்கான கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமொழி தாங்க. அது எந்த மாதிரினாக்கா நாங்கள் வந்து பழமொழியவே வந்து எதிர்ப்பதமாகவும் தருவோம், இல்லாட்டி
1: இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாக்கியம் மாதிரி கொடுத்துட்டு அந்த வாக்கியத்திலேயே பழமொழி வந்து இருக்கும். ஆக்சுவலி
0: அந்த பழமொழிக்கான க்ளூஸை கொடுக்கணும்.
1: ஆமாம்,
0: ஓகே. ஸோ இந்த கேம் தான் நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு விளையாட போகிறோம். நீங்களும் இந்த கேமில் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298600038 மற்றும் ஒரு எண் 295205545 என்ற அழைங்க. சென்னையின் முன் இணைப்பெண்ணாக 044 பயன்படுத்திங்க, அப்போ தான் கரெக்டாக நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 கனெக்ட் ஆகும். நம்ம கேம் ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம். அந்த பாடல் கத்தி திரைப்படத்திலிருந்து அனிருத்தோடைய இசையில மற்றும் குரல்ல யுகபாரதியோடைய வரிகள்ல வந்துட்டே இருக்கு. கேட்டேன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: நேரம் 10:10 ஆகிட்டு இருக்கு. நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். இன்னைக்கான கேமு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழமொழிக்கான குழு கொடுப்போம். அந்த பழமொழி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சில சமயம் நாங்கள் பழமொழியை எதிர்ப்பதமாகவும் சொல்லுவோம். ஸோ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், ஸோ நீங்களும் இந்த மாதிரி நம்ம கூட இந்த கேமை விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952052554 என்ற எண்ணில் அழைக்கலாம். சென்னையின் முன் இணைப்பினாக 044 பயன்படுத்திக்கோங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: உங்களுக்கான பழமொழி ரெடியா? பதறாமல் சிதறாமல் காரியத்தை முடிக்க வேண்டும்.
2: பதறாத காரியம்

0: சிதறாது.
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம்.
2: அது அப்படியே வரும் அந்த வாக்கியம்.
0: அப்படிதான், ஆமா மேடம்,
1: அப்படிதான் வரும்.
2: பதறாத காரியம் சிதறாது.
0: காரியம் சிதறாது.
2: ஓகே ஓகே.
0: ஒரு காரியம் செஞ்சா அது சிதறாம நடக்கும்.
2: அதாவது நாம நான் எப்படி படிச்சிருக்கேன்னா, பதறிய காரியம் சிதறும்னு படிச்சிருக்கேன்.
1: நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நாங்க ஈஸியா குழுவும் கொடுப்போம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
2: காலை வணக்கம்.
3: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன்.
1: சிங்கச்சோழன் சார்.
3: ஆ சொல்லுங்க சார்.
1: ரெடியா நீங்க கேமுக்கு?
3: ஆ ரெடியா இருக்கு சார்.
1: பெருமலை சிறுவரட்சி. பெருமலை சிறுவரட்சி, இது வந்து ஒரு பழமொழியோட எதிர்பதத்தை சொல்லியிருக்கேன். அந்த அந்த பழமொழியில் இருக்கிற வார்த்தைகளுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் வார்த்தையை போட்டு சொல்லியிருக்கேன்.
3: பெருமலை பெருவளர்ச்சியா?
1: பெருமலை சிறுவரட்சி.
3: சிறுமலை பெருவளர்ச்சியா இருக்கும்.
1: இல்ல இல்ல இல்ல, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க. சொல்லுங்க. பெருமலை சிறு வறட்சி.
3: பெருமலை சிறு வறட்சியா? வளர்ச்சியா?
1: வறட்சி வறட்சி
3: வறட்சி. பெருமலை சிறு வறட்சி.
1: கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா நிறைய வருன்ற மாதிரிதான் அந்த பழமொழியோட பொருள் வரும்.
3: அதான் சிறுமலை, சிறுமலை பெரு வளர்ச்சி.
1: பக்கம் வந்துட்டீங்க. சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுப்போம்.
3: ஓகே, நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார். ஸோ நேயர்களே, இதே மாதிரி தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஷின் கேட்க இருக்கோம். அடுத்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடும். அந்த பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து சஹானா சாரல் தூதுன்ற பாடல். உதித் நாராயணன் மற்றும் சின்மொழி குரலில் வைரமுத்தோடைய வரிகளில் ஏறகுமனோட இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேனே தெரிஞ்சது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா
1: தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல.
0: ஒரு நாள் நைட்டு அம்மாவோட கைப்பக்கம் ஞாபகம் வர ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன அப்படின்னு கேக்கும்போது

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:20 ஆகிட்டு இருக்கு. நீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கீங்க. இன்னைக்கான கேள்வி இல்ல கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பழமொழிக்கான குழு கொடுத்து விளையாடுறதா இன்னைக்கான கேமா இருக்கு. நேரம் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம், எம்பெருமாள் பேசுறேன்.
1: எம்பெருமாள் சார்,
3: புதுசா சரியா இது இல்லாம இருந்தாலே போதும், கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி.
1: கடன் இல்லாம என்ன பின்னாடி ஆள் வச்சிருக்கீங்களா? என்ன ஒரு பெரிய டீமே வேலை செய்து போலியா?
3: இல்ல இல்ல, அதாவது வந்து பழமொழி நம்ம கேக்குறோம். அதாவது நான் சொல்ற வாக்கியத்துல ஒரு ஒரு அழகான பழமொழி அடங்கி இருக்கு. ஆமா, இது இல்லாம இருந்தாலே போதும், கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி. என்ன ஒரு லைன் சொல்றாங்க, எந்த ஒரு லைன்ல பழமொழி?

0: குழு கொடுக்குறோம் கண்டுபிடிங்க. நாலே வார்த்தை தான் அந்த பழமொழி. சரி, கடைசி ரெண்டு வார்த்தை கூட சொல்லிடுறோம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: இருக்கிறதை
0: ஆனா இந்த குழுக்கான பழமொழி அது இல்லையே.
2: அது பழமொழியே இல்ல, அவர் சொன்னது
1: பழமொழி தான் மேடம்.
2: அப்படியா? கடைசியா செல்வம் முடியும் அந்த பழமொழியில. செல்வம் அப்படின்னு முடியும். இதுக்கு மேல ஒரு அழகான குழு கொடுக்க முடியாது.
0: நன்றி சார், நன்றி சார். அடுத்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம், ஜிம் கள்ளிப்பட்டி கேவிஎஸ் கண்ணன்.
2: கேவிஎஸ் கண்ணன், உங்களுக்கான பழமொழி ரெடியா?
3: அதாவது நீ சொன்னது நன்மை, கோடி நன்மை, அது கூடி வாங்கல் கோடி நன்மை.
2: இல்ல இல்ல, அப்படி இல்ல. நல்லா கேளுங்க. இது இல்லாம இருந்தாலே போதும், சரியா? இது இருக்கவே வேணாம் நம்மளுக்கு.
3: அது
0: வந்துட்டீங்க, வந்துட்டீங்க. சொல்லுங்க
3: நோய், நோய்.
0: பழமொழி சொல்லுங்க. பழமொழி
2: கரெக்ட் கரெக்ட்
3: கரெக்ட் தானா?
0: மங்குவதெல்லாம் இரும்பாகும். சூப்பர் சார், சொன்ன ஒண்ணே வர்றீங்களே. நன்றி சார், நன்றி சார். வணக்கம், யார் எங்க இருந்து?
4: ஸ்ரீநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். எப்படி இருக்கீங்க இருவருக்கும்? வணக்கம்.
0: வணக்கம்மா, வணக்கம். உங்களுக்கான கேள்வி கேட்டறலாமா?
2: உங்களுக்கான பழமொழி ஓகேவா? ரொம்ப ஈஸி தான் இது. நம்ம பலமே இதுதான்.
4: நம்ம
2: பலமே இதுதான்.
4: முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிருக்கு.
2: அதாவது நம்ம பலமே இதுதான் ஆக்சுவலி.
4: பொறுமை அந்த மாதிரி வருமா?
2: அதையே நான் எப்படி சொல்றது? பொறுமை நம்மளுக்கு பலம் தான். ஆனா வந்து நம்ம அந்த
0: பொறுமை எவ்வளவு முக்கியமாச்சே.
2: அதாவது நம்ம பழமொழியில வந்து நம்ம எல்லாருடைய பலமே இதுதான் ஆக்சுவலி.
4: பொறுத்தால் பூமி ஆழ்வார்.
2: இல்ல இல்ல இல்ல இல்ல, இன்னும் நல்லா யோசிங்களேன்.
4: வேற என்ன க்ளூ கொடுங்க?
2: எல்லாருமே எல்லாருமே சேர்ந்தாதான் ஒரு பலமே. இதுக்கு மேல ஒரு க்ளூ கொடுக்கவே முடியாது என்னால.
4: கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.
2: ஐயோ ஐயோ, அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே.
0: ஹரிச்சரண் மற்றும் சாஷா திருப்பதி இணைந்து பாடிய பாடல் தாமரையோடைய வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தார்கள் FM 101.4 இங்கே எல்லாமே சமதுளு.

0: நேரம் 10:36 ஆயிட்டு இருக்கிற இந்த வேலையில கெட் செட் கோன்னு கேம் தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கான கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைக் பழமொழிக்கான குழு கொடுப்போம், அந்த பழமொழி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த நேர் நம்ம கூட விளையாடுறதுக்காக இணைப்பில் இருக்காங்க, விளையாடுவோம். யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம்.
3: லதாவா?
1: மதுரையில இருந்து சுப்புலதா பேசுறேன்.
3: சுப்புலதா? ஓகே சுப்புலதா, இது போன காலருக்கு நான் கேட்ட பழமொழிதான். நம்ம பலமே இதுதான், அதுக்கு வந்து ஒரு இது உள்ள ஒரு பழமொழி இருக்கு.
1: தன் கையே தனக்கு உதவி.
3: இல்ல இல்ல இல்ல இல்ல,
1: தன் பழமே இதுதான்.
3: ஆஹா ஆஹா, இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டீங்க. அதாவது எல்லாருமே சேர்ந்தா இதுதாங்க பலம். இதுக்கு மேல ஒரு க்ளூ கொடுக்கவே முடியாது.
0: ரெண்டே வார்த்தை தான், ரெண்டே வார்த்தை தான், அந்த பழமொழி
3: வார்த்தை தான்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? தந்தை எட்டடி பாய்ந்தால் மகன் நாலடி பாய்வான்.
4: தந்தை
0: எட்டடி பாய்ந்தால் மகன் நாலடி பாய்வான். இந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கு. இது பழமொழி இல்ல, நான் சொன்னது தப்பான பழமொழி. இதே மாதிரியே உண்மையான சரியான பழமொழி ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிங்க. சூப்பர் சார், இதுதான் நான் கேட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
4: நன்றி.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: ஹலோ.
0: ஹலோ,
5: வணக்கம்.
0: வணக்கம்.
5: ஜெயப்பிரியா தமிழ்செல்வன், திருப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜெயப்பிரியா, கேமுக்கு ரெடியா நீங்க?
3: ஓகே ஜெயப்ரியா, உங்களுக்கான ஒரு வாக்கியம் இதுல வந்து ஒரு பழமொழி அடங்கியிருக்கு, சரியா? ஒரு விஷயத்த பழகாம விட்டுட்டோம்னா பால் கூட கசக்கும். எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துருச்சு.
0: நீங்க சொல்லுங்க, எதுக்கு சொல்ல வந்தீங்க?
5: ஒற்றுமையே
0: போல
3: அதெல்லாம் வந்துருச்சு. ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி. தேங்க்யூ. வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்.
6: அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம், சொல்லுங்க சார், நீங்க ரெடியா கேமுக்கு?
6: தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும்.
0: சொல்லிட்டாங்க சார்.
3: உங்களுக்கு உங்களுக்கான பழமொழியை கேட்டு சொல்லுங்க.
6: அந்த ஒற்றுமையை பலம் அது சொல்லிட்டாங்களா?
0: எல்லாத்தையும்
3: சொல்லிட்டாங்க. நீங்க பாலா, நீங்க கேளுங்க பாலா.
0: ஓகே, உங்களுக்கானது வந்து முழு பானை தழும்பும். மஜா திரைப்படத்தில இருந்து மது பாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்கம் இணைந்து பாடிய பாடல் கபிலனுடைய வரிகள்ல வித்யாசாகருடைய சேர்ந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 10:45 ஆகிட்டு இருக்கு. நம்ம கெட் செட் கோ கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அப்போ அதுல என்ன கேம்னு பாத்தீங்கன்னா ப்ராவர்ப்ஸ், அதாவது பழமொழிக்கான குழு கொடுப்போம், நீங்க கண்டுபிடிக்கணும், அதுதான் கேம். நம்ம கூட விளையாடுறதுக்காக நிறைய காலர்ஸ் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யாரு எங்கிருந்து? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: சென்னை பூந்தமல்லி
1: சொல்லாமா?
0: குறைவுக்கு குறைந்தால் நஞ்சும் அமிர்தம்.
2: ரொம்ப ஈஸி.
1: மீறினால் அமிர்தம் நஞ்சு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: பாலா ரொம்ப ஈஸியா கேக்குறாருல.
1: நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம், யாரு எங்கிருந்து? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க.
2: ஹலோ வணக்கம், யாரு எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்,
2: திருநாவுக்கரசு. உங்களுக்கான பழமொழி ரெடியா?
3: சொல்லுங்க.
2: நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், நீங்க அதை என்ன பழமொழின்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி தான், சரியா?
3: ஓகே மேம், ஓகே மேம்.
2: ஆசைப்படலாம், ஆனா பேரா

0: மனசை மட்டும் படக்கூடாது. இதுல ஒரு சூப்பரான பழமொழி இருக்கு.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி, நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா, அறிமுக நகர்.
1: ஓ சூப்பர் சார், நன்றி சார்.
2: நன்றி சார்.
0: ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா?
2: இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
0: அதாவது இடுக்கி மாவட்டம் கேரளால இருந்து பேசுறீங்களா நீங்க?
2: ஆமாங்க சார், ஆமா மேடம், ஆமா.
0: ஓகே, அப்ப சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கனால பாலா நீங்களே கேள்வி கேட்றீங்க.
1: சார் உங்களுக்கு ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா?
2: கொஞ்சம் ஈஸியா கேளுங்க சார், மொதமா வந்திருக்கீங்க.
1: சரி, எறும்புக்கும் தலை நிமிரும்.
2: எறும்புக்கும் தலை நிமிரும்
0: என்னாலே கண்டுபிடிக்க முடியல பாலா, நிஜமா.
1: என்னங்க ஈஸியா இருக்கும் நினைச்சேன்.
0: இல்ல இல்ல,
2: எறும்புக்கும் தலை நிமிரும்.
0: ஏதா க்ளூ கொடுங்க, எத்தனை வார்த்தை இருக்கு, ஏதா சொல்லுங்களே.
1: மூணே வார்த்தை தான். சரி, கடைசியா சறுக்கும்னு முடியும். யாரோ ஒருத்தருக்கு
2: சறுக்கும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
0: என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, எனக்கு கேட்கல.
2: யானைக்கும் அடி சறுக்கும்.
0: சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி சார். சோ அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பாப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஆயத்தம் மகங்கள், செல்வம், செல்வம், அலங்கரித்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இரு தொகுப்பாளருக்கும் பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாராப்பாளையிலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: உங்க பேர் செல்வமா இல்ல சேரங்கசாமியா?
3: சேரங்கசாமி என்று கூறுவீங்க.
0: சரி, உங்களுக்கான பழமொழிக்கான வாக்கியத்தை பாலா கேட்பாரு.
1: உங்களுக்கு கேட்டுடலாங்களா? அமைதியான பூனை கடிக்கும்.
3: அமைதியான பூனை
1: கடிக்கும்.
3: வாய்ப்பு
1: கொடுப்போம். வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவி, உங்களுக்கு தெரியுமா கேள்வி?
4: சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணிட்டு
1: இருந்தேன். ஓகே ஓகே. அமைதியான பூனை கடிக்கும்.
4: அமைதியான பூனைக்கு வேற ஏதாவது க்ளூ கொடுக்க முடியுமா?
1: பூனைக்கும் இன்னொரு விலங்குக்கும் ஆகவே ஆகாது, ரெண்டு பேரும் சண்டை போட்டுனே இருப்பாங்க, அந்த விலங்குகள் தான் இருக்கு க்ளூ.
0: ஒரு விலங்குக்கும் எப்பயுமே சண்டை வரும்.
1: நாய் சொல்லிட்டாங்க. நாய்
4: தான்.
1: ஆமா, நாய். இப்ப ஓகே, நாய வச்சு ஒரு பழமொழி இருக்கு சொல்லுங்க.
4: கடிக்கிற நாய் குறைக்காது.
1: சூப்பர் மேம், சூப்பர் மேம், வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம், யாரு எங்க இருந்து? வணக்கம், சார், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? சொல்லுங்க சார், கேக்குதா?
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? முரளி, கரெக்டா? ஓகே, உங்களுக்கான பழமொழிக்கான வாக்கியம் சொல்லிட்டுமா? ஓகே, இது இருந்தா 1000 கூட செய்யலாம். இது இருந்தா 1000 கூட செய்யலாம். அதாவது இந்த ஒரு விஷயம் இருந்தா போதும், என்ன வேணா நம்ம செய்யலாம், அப்படி இருக்கும் இந்த பழமொழி. ஆக்சுவலி மூணு வாக்கியம் தான் இது. நம்ம இது இது இருந்தாதான் நம்மளால வாழவே முடியும். இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு மேல ஒரு க்ளூ சொல்லவே முடியாது. புரியல? வேற நேயர் பாருங்க அப்படின்றாரு. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
1: ஸோ அடுத்த நேர்கிட்ட பேசுறது முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துருவோமா?
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: தக்கத்து மீதா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் மாதங்கி இணைந்து பாடிய பாடல் டி இமானோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க FM 101.4.
0: இங்க எல்லாமே செம தூளு.

0: நேரம் 10:55 ஆயிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி காலர் கிட்ட பேசிடுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்,
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன்.
2: பிரமீலா, உங்களுக்கான வாக்கியம் வேகமா கேட்டு வேகமா பதில் சொல்லுங்க.
1: சரி, பத்து செய்யும்.
0: பிரிப்பேர்டா வந்திருக்கீங்களே, முன்னாடியே பிளான் பண்ணி.
2: அதான் நம்ம பாலா கூட தெரியல, ஆனா அழகா சொல்லிட்டீங்க நீங்க.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி மேம், நன்றி நன்றி நன்றி. அடுத்து ஒரு நேரத்தை பேசுவோமா?
2: இல்ல வேணாம் பாலா, நம்ம வந்து நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் பாலா.
0: முடிச்சிடலாங்களா?
2: ஆமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு இல்லையா, அதனால முடிச்சிடலாம்.
0: சரி, இன்னைக்கு வந்து நேயர்கள் அனைவருக்கும் லைக் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அழகா பதில் சொல்லியிருந்தீங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தீங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றிருக்குது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா.
2: மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோபர்.
0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது பட்டியல் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் குரலில், பா விஜயின் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இருந்திருங்க, அது FM Rainbow 101.4.
2: இங்க எல்லாமே சமதோல.

0: நேரம் காலை 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டுக்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10ஆம் ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

11:03 ஆகிட்டு நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களுடைய நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். நம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக கண்டு கொண்டேன் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 11:10 ஆகிட்டிருக்கு. நேயர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களுடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

11:15 ஆகிட்டு இருக்க நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜனா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆகிட்டு இருக்கு. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ FM 101.4. உங்களோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிருதன் திரைப்படத்தில் இருந்து பாடல்.

நேரம் 11:25 ஆகிட்டு இருக்க நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்களே, தொடர்ந்து ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 11:46 ஆகிட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களுடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆரோமலை திரைப்படத்திலிருந்து பாடல்.

11:50 ஆகிட்டு நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. உங்களுடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தலைவி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 11:54 ஆகியாச்சு. நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. உங்களுடைய நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன்.

0: நேரம் 12 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விடுதலை போராட்ட வீரர் பகத்சிங் மற்றும் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் பிறந்த தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ஆன்சி சோஜன், மகளிர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற ஹரிதா உள்ளிட்டோருக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்காலின் 100 ஆண்டு விழாவையொட்டி தமது வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கால் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராமப் பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தோஹாவில் இன்று நடைபெறும் ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்கிறார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1880 ரூபாய் குறைந்து 110,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டி குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி. நேரம் 12 மணி 2 நிமிடம். இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிலாக்கர் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு கிளைதான் இந்த டிஜிலாக்கர் திட்டம். அதாவது காகித பயன்பாட்டினை குறைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம்.

மேலும் டிஜிட்டல் வடிவில் அரசு துறைகளுக்கு இடையேயும் அரசு முகமைகளுக்கு இடையேயும் விரைவான ஆவண பகிர்வுக்கு வழி செய்கிறது. இதனால் ஆவணங்களின் உண்மைத்தன்மையை எளிதாக ஆன்லைனிலேயே சரிபார்த்துக் கொள்ள வசதி கிடைக்கிறது. இதனை மத்திய அரசு 2015 அறிமுகப்படுத்தியது. அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், துறைகள் என அவர்களுக்காக மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் பயன்படும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது எப்படி என்றால், மக்கள் அனைவரும் தங்களிடம் உள்ள ஆவணங்களை பாதுகாக்கும் ஒரு டிஜிட்டல் லாக்கரை உருவாக்கிக் கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் பாதுகாப்பாக இருப்பதோடு தனிநபர் பொக்கிஷமாக சேமிக்கப்படுகின்றது. இந்திய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தின் பயனை அடைந்து கொள்ளலாம். எலக்ட்ரானிக் வடிவில் தங்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். அரசு செயல்முறைகளை எளிமையாக்குவதால் நல்லாளுமைக்கு வழிவகுக்கிறது. இந்திய சமூகம் டிஜிட்டல் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பாடடைந்த சமூகமாகவும் தற்சார்பு சமூகமாகவும் மாற வேண்டும் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசின் ஒரே நோக்கம். டிஜிட்டல் பயன்பாடு சார்ந்த அறிவாற்றலை அனைவரும் பெற்று அதனை முழுமையாக பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மைக்கு வித்திட வேண்டும் என்பதே கொள்கையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. இதன் மூலமாக பொதுமக்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் இணைய வாயிலாக ஒரு மெய்நிகர் லாக்கர் ஒன்றை தங்களுக்கென பிரத்யேகமாக உருவாக்கி அதில் எல்லாவற்றையும் சேமித்துக் கொள்ளலாம். இதனால் ஆவணங்கள் தொலைந்து விடுமோ, அழிந்து விடுமோ போன்ற அச்சங்களின்றி பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நிஜத்தில் உள்ள ஆவணங்களை தேடி எடுத்து அதனை நகல் செய்யும் தேவை குறைவதோடு நேர விரயமும் தவிர்க்கப்படுகிறது. இதனால் ஏதேனும் ஆவணம் ஏதாவது காரணத்திற்காக தேவைப்படுமே ஆயின் அதனை உடனடியாக தேவையான இடத்திற்கு பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கிறது. ஒருவரது பல்கலைக்கழக சான்றிதழ்கள், பான் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பல்வேறு அரசு துறைகளிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் எதுவாகினும் அதனை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம். வெள்ளம், தீ விபத்து உள்ளிட்ட ஏதேனும் பேரிடர் நேரிட்டாலோ, பயணத்தின் போது தொலைந்து விட்டாலோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆவணங்களை பாதுகாக்கும் கவலை இருக்காது. இதனால் ஒரு ஆவணத்தின் உண்மைத்தன்மையையும் உடனடியாகவும் எளிதாகவும் சரிபார்த்துக் கொள்ள முடிகிறது. அரசு அலுவலகங்களிலிருந்து பெறப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் இனி பாதுகாப்பாக எந்நேரமும் நம்மிடமே இருக்கும். மேலும் பயணங்களின் போதோ, பிற இடங்களுக்கு பணி நிமித்தமாக சென்றுவிட நேரிட்டாலோ எல்லா நேரங்களிலும் ஆவணங்களை கூடவே எடுத்து செல்ல இயலாது. அந்த சமயங்களில் இந்த டிஜிலாக்கரின் பயன்பாடு பெருமளவு நமக்கு உதவுகின்றது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தேவைக்காக காகித நகல்கள் பலமுறை எடுக்கப்படுவதும் அது ஒவ்வொரு இடத்திலும் பலமுறை அளிக்கப்படுவதும் பெரும் சிரமங்களை ஏற்படுத்துகிறது. அரசு துறை அலுவலர்களுக்கும் டிஜிட்டல் ஆவணங்கள் பகிரப்படுவதால் அதனை உடனடியாக சரிபார்த்து ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதனால் பெருமளவில் அலைச்சலும் நேரமும் மிச்சமாகிறது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் சக்தி படைத்தவர்களாக பொதுமக்கள் மாற வேண்டும். ஆவணங்கள் டிஜிட்டல் வடிவில் இருப்பதால் அதனை இணைய வழியிலேயே அனுமதி அளித்து உடனடியாக பகிரும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் வெளிப்படைத்தன்மை வர வேண்டும். பொதுமக்கள், அரசாங்கம் என அனைத்து மட்டங்களிலும் நேர பயன்பாடு குறைய வேண்டும். காகித பயன்பாட்டினை குறைத்து சூழல் ஆரோக்கியத்திற்கு வழி செய்ய வேண்டும். ஆவணங்களின் உண்மைத்தன்மையை அதிகரிப்பதோடு ஆவண நகல்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். இணையதளங்கள் ஆவணங்கள் எளிதாக அணுகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என இந்த திட்டத்தின் நோக்கங்கள் நீண்டு கொண்டே செல்கின்றன. ஒவ்வொரு தனிநபரின் ஆவணங்களுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்கிறது. ஒவ்வொரு தனிநபரின் ஆதார் எண்ணின் அடிப்படையில் 10 MB அளவில் டிஜிட்டல் இடம் ஒதுக்கப்படுகிறது. இது விரைவில் 1 GB என்ற அளவிற்கு விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களிலேயே 20 லட்சத்திற்கும் அதிகமான பயன்பாட்டாளர்கள் இதில் இணைந்து கொண்டனர். இன்று 500,000 ஆவணங்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக சேமிக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிலாக்கர் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் 12:08 ஆயிட்டு இருக்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதே, வித் மீ ஆர்ஜே கவிதா. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை வந்து எல்லாருமே நம்ம கவனிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது கொஞ்சம் டவுட்டு தான். மற்றவங்களை எல்லாரையும் கவனிப்போம், மற்றவங்களுக்காக எல்லாம் செய்கிறதுலே வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு புலகாங்கிதான் அடைஞ்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு பாருங்க, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. ஸோ எதுக்கு இதை பற்றி பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஷயமே அதை பற்றி தான். அதாவது உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்ட க்யூட்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து க்வெஸ்சன். ரொம்ப சின்ன க்வெஸ்சன் தான், ஆனால் வந்து ரொம்ப சூப்பரான க்வெஸ்சனாக இருக்குல்ல. ஸோ இதை பற்றி தான் வந்து நேர்கள் என்கிட்ட கால் பண்ணி பேச போகிறீங்க. ஃபோனை எடுங்க, 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986003 மற்றும் 2952055544 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 2986003 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜில் நான் போடுற போஸ்ட்டுக்கு கீழேயும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்நேகிதிகளுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால வந்து ஆண் நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட்டுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக வந்து மின்சார கனவு படத்துக்காக ஒரு பாட்டு வந்திருக்கு. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் சேர்ந்து பாடின பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்து இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 12:14 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்ட க்யூட்டான விஷயம் என்ன அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பு போட்டு 2986000038 மற்றும் 2952055454 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் என்னக்கூடிய முதல் நேயர் யாருங்க என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம், நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி.
0: பரமக்குடியிலேருந்து லைனை பிடிச்சிட்டீங்க முதல் நேயர்.
1: உங்களுக்காகவே
0: நீங்க கவிதை எழுதிப்பீங்க?
1: ஆமாமா, எனக்காக மட்டும் இல்ல, எல்லாத்துக்காகவும்.
0: எல்லாத்துக்கும்
1: கவிதைகள் வந்து இயற்கைய பத்தி, இந்த மாதிரி புகை இல்லாம இருக்கிறத பத்தி.
0: சரி,
1: இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகள் எழுதி அது எழுதுறதுனா எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது உதாரணத்துக்கு
0: உங்களுக்காக எழுதிக்கிட்ட ஒரு கவிதையை சொல்லுங்க பாப்போம்.
1: எனக்காக எழுதிக்கிட்டதுன்னா அதிகாலை குயில் எழுந்து விழிப்பாள்,
0: விழிப்பாள்
1: வாசலை கூட்டி பெருக்கி தெளிப்பாள், குளிர்ந்த

0: நீரினே குளிப்பாள், கோமல் இல்லாமல் உழைப்பாள், புது கருத்து கவிதைகளை படைப்பாள், துன்பத்தை இன்பமாக கழிப்பாள், வகவகையால் உணவுகளை சமைப்பாள், அனைவரும் உண்பதை பார்த்து ரசிப்பாள், சோர்வு இன்றி சுறுசுறுப்பாய் இருப்பாள், அலர்ந்த முகத்துடன் எப்பொழுதும் சிரிப்பாள், ஆடம்பரத்தை என்றைக்குமே வெறுப்பாள், எங்கே தவறு கண்டாலும் தடுப்பாள், ஏழைகளுக்கு தன்னால் முடிந்ததை கொடுப்பாள், தனக்கென்று உலகில் தடம் பதிப்பாள், அவளே சிறப்பான பெண்மணி அப்படின்னு எழுதியிருக்கேன்.
1: ஆஹா, சூப்பர் சூப்பர். பால் பால் பால், நைஸ்.
0: அது மாதிரி ரைம்ஸோட நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். அது புகை வேணாம், அப்புறம் பூமியை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாத்தா நம்மள அது பாதுகாக்கும் அப்படின்னு ஒவ்வொன்னையுமே பார்த்து பார்த்து எழுதும் போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதனால தலிப்பு இல்லாம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு.
1: சமையல்
0: சமையல் கட்டு, குளியறையில துணியை துவைக்கிறது, வீட்டை வீடு வாசலை சுத்தம் பண்றது மட்டுமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதுவே இருந்தா கொஞ்சம் தலிப்பு ஏற்பட்டு கட்டிடும் நம்மளுக்கு. அப்ப சுவாரஸ்யமா நம்மளுக்கு பிடித்த வாழ்க என்னைக்குமே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய மிக மகிழ்ச்சியை கொடுக்கும். சளிப்பு இல்லாம ஒரு நல்ல படகு, உற்சாக படகு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்.
1: உற்சாக படகு. வாழ்த்துக்கள் மா, சூப்பரா சொன்னீங்க. நன்றிமா. நன்றி
0: நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். ராஜலட்சுமி வெட்டுமாம்பலத்திலிருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: இப்ப சொல்லுங்க பாப்போம்.
2: எனக்கு நான் செஞ்சுக்கிறத விட காத்தால எழுந்துருச்சதும் அந்த வாசல்ல தண்ணி தெளிச்சு ஒரு அழகா ஒரு கோலம் போட்டுருணும்.
1: அது உங்களுக்காக செஞ்சுக்கிறது?
2: ஆமா, என்னோட மன நிறைவுலதான் கிடைக்குது எனக்கு.
1: அதான் கேக்குறேன். அது எதுவா வேணாலும் இருந்துட்டு போகணும், பரவாயில்ல. ஆனா உங்களுக்காக சின்ன ஒரு விஷயம்.
2: எனக்காகவும் என் கணவருக்காகவும் அவங்களுக்கு 8 மணிக்கு நீ எழுந்திருச்சாலும் பரவாயில்ல, நீ எழுந்திருச்சு துவாசல்ல தண்ணி தவிட்டு கோலம்
1: போடணும்,
2: ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து விளக்க ஏத்தி விடுவான், சாமி விளக்க ஏத்திடுவான். அதுக்கப்ப குளிக்கிறதுக்கு அதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். அந்த ரெண்டு வேலையும் வீட்டுல நிறைவா இருக்கணும். அந்த சாமிகிட்ட எப்போதும் விளக்க நின்றுட்டு இருக்கணும். வாசல்ல எனக்கு அப்புறம் தான் அவங்க எழுந்திருப்பாங்கிறதால எனக்கு வெக்கமா இருக்குதுங்க. எல்லாரும் வாசலை நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, மழை பெய்யிறப்பதான் அந்த வேலை மிச்சம்.
1: சூப்பர்மா, உங்களுக்காக நீங்க வந்து கோலம் போட்டுறீங்க, அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுல. நன்றிமா நன்றிமா நன்றிமா. நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஹரிஷ் ராகவன்ரா அண்ட் ஸ்ரீலேகா பார்த்தசாரியோட சாரதியோட வாய்ஸில் வாலியோட வரிகளில் ஹரிஷ் ஜெயராஜோட இசையில் வந்து பாட்டு கேட்டு முடிக்கும்போது, அதாவது லேசா லேசா படத்துக்காக பாட்டு கேட்டு முடிக்கும்போது நேரம் 12:26 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியா வித்மி ஆர்ஜே கவிதா. ஹாய் ஸ்நேகிதில் இன்னைக்கு எதை பற்றி பேசிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்ட க்யூட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருந்தேன். நேஷனில் கூட அடுத்த நேரம் யாரும் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் கவிதா மேடம்.
0: வணக்கம். யாரும் என்னம்மா பேசுறீங்க?
1: பெரும்பாக்கம்
0: வனஜா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: க்யூட்டான விஷயம்னாக்கா வந்து சின்ன வயசுல நம்மளால எதுவும் பண்ண முடியல மேடம். மேக்கப் பண்றதாகட்டும் அப்பெல்லாம் வந்து அந்த அந்த வசதி கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்னா, பொண்ணு கிட்ட கொடுத்து தலை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து டிசைன் டிசைன் வர சொல்லுவேன். அப்புறம் மூஞ்சிக்கெல்லாம் மேக்கப் போட சொல்லுவேன். அந்த வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு போட்டு அழகு பார்ப்பாங்க. போடுவேன், இதை போடு, அதை போட்டு சொல்லிட்டு, அது வந்து அதாவது எனக்கு இப்ப பண்ற விஷயம் அதெல்லாம். அப்ப நமக்கு என்னோட கல்யாணத்துக்கு கூட எனக்கு மேக்கப் பண்ணவே இல்லை. அப்ப சரி, இப்ப எங்க போனா மேக்கப் பண்ண

0: வணக்கம். வணக்கம், யார் எங்கிட்டு பேசுறீங்கம்மா?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிட்டு பேசுறீங்க?
1: சசிகலா பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா, உங்களுக்காக நீங்க செஞ்சிக்கிட்ட கியூட்டான விஷயம் என்ன?
1: எனக்காக நான் செஞ்சிக்கிட்ட கியூட்டான விஷயம்னா, நான் வந்து சின்ன வயசுல போட்டது கொலுசு.
0: ம்,
1: அதுக்கப்புறம் கொலுசு போடவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் மேல அடிச்சு இல்லைங்களா, அதனால யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு கொலுசு போடாமே இருந்தேன்.
0: உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத நீங்க பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நன்றிமா, நன்றி. நன்றிமா, நன்றி. வயசாச்சுன்னா கொலுசு போடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் எதுவும் இருக்கா என்ன? உங்களுக்காக நீங்க பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அடுத்தவங்களை காயப்படுத்தாம இருந்தா தாராளமா பண்ணலாம்.

0: rainbow ever mutti una polinale in di ella messa madule.
1: நேரம் 12:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஆர் ஜே கவிதா. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்க பண்ணிக்கிட்ட கியூட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருந்தேன். நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 298600038 மற்றும் 295205554 இந்த ரெண்டு நபருக்கு கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண முடியாத வந்து நேயர்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஃபேஸ்புக் பேஜில், அதாவது ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் நான் வந்து போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டு கீழே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து தெரிவிக்கலாம். அதாவது யார் வேறு யார் எங்கேருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வந்து கமெண்டில்.

பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சகோதரி கவிதா அவர்களுக்கு மதிய வணக்கம். தலைப்பு அருமை. எனக்கு நான் செய்து கொள்வது வந்து என்னன்னா, காலையில எழுந்து நடைப்பயணம் போறதும் சத்தான காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்றதும் வந்து எனக்காக நான் பண்ணிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னலே படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுல்.

0: உன்னிகேஷன் அண்ட் ஹரிணி சேர்ந்து பண்ண பாட்டு தாமரையோட வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் வந்து கேட்டு முடிக்கும் போது, அதாவது மின்னலை படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது, நேரம் 12:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்ட க்யூட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய எண்கள் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-55-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என் கூட நீங்கள் பேசலாம். ஸோ ஃபேஸ்புக் பேஜில், அதாவது கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக் பேஜில் ரெயின்போ எஃப்எம் அப்படி சென்னை எஃப்எம் ரெயின்போ அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்த யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமிளா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, சாப்பாடு விஷயத்தில் நான் செஞ்ச க்யூட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே மட்டன் கோலா உருண்டை பிடிக்காது, அதனால நான் வந்து வீட்டில் செய்கிறதே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, நான் மட்டும் செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு நாள் மட்டன் கோலா உருண்டை வந்து செஞ்சு நான் மட்டுமே ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். என்னோட தோழிகிட்ட நான் வந்து பெற்ற இன்பத்தை சொன்ன உடனே அவங்க வந்து, அடிப்பாவி பரவாயில்லையே தானே சமைச்சு தான் மட்டுமே சாப்பிட்றீங்களே, உங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாராட்டினாங்க. ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பழைய சோறுக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இடையில வந்து ரொம்ப ரொம்ப சண்டை வரும், பழைய சோறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி நான் வந்து மறைச்சி சாப்பிடுவேன் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டில் அப்பப்போ சின்ன சின்ன சேட்டைகள் செஞ்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணலாம் நிகழ்ச்சியில் என்னைக்கு அடுத்த நேரம் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்கம்மா?
1: வணக்கம் மேடம், சென்னை பெருமாள் தான் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து பசங்களுக்கு வந்து உருண்டை குழம்பு பிடிக்காது,
0: உருண்டை குழம்பு
1: ஆனா எனக்கு பிடிக்கும், எனக்குன்னு வச்சு சாப்பிடுவேன். அதே மாதிரி மைதா மாவு சப்பாத்தி அவனுக்கு பிடிக்காது, எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்.
0: சூப்பர்.
1: அதனால எனக்குன்னு நான் செஞ்சு சாப்பிடுவேன்.
0: குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களே பிடிக்கிறது இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதெல்லாம் வந்து இவனுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. மேகி ஸ்மெல், அந்த ஹோல்ஸ் எல்லாம் அது பசங்களுக்காக செஞ்சு கொடுப்பேன்.
0: சூப்பர் மா.
1: ஃபாஸ்ட் ஃபுட் அது பேரு.
0: பரவாயில்ல பரவாயில்ல, சில சில இடத்துல வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். எனக்கு பிடிச்சத நீங்க சாப்பிடலனால நான் செஞ்சு சாப்பிடுவேன்ட்டு
1: சாத்தி செஞ்சிருவேன்.
0: சூப்பர்மா, சூப்பர்மா, நன்றிமா, நன்றிமா. இப்பதான் வந்து ஒரு கமெண்ட்டை படிச்சு முடிச்சேன், சேம் அதே மாதிரி வந்து இவங்களும் சொல்றாங்க, அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக என்ன நான் செஞ்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய வீட்டில் இந்த மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு. அவங்களுக்கு அது பிடிக்காது, அதனால எங்க வீட்டில் செய்யறதே இல்லை, ஆனா எனக்கு சாப்பிடறதுக்காக ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பரவாயில்ல, நானுமே இப்படிதான், எனக்கு உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சதை நான் செஞ்சு கொடுக்கறல, ஆனா எனக்கு பிடிச்சதையும் நான் செஞ்சுப்பேன், நான் சாப்பிட்டுப்பேன், நீங்க சாப்பிடலாம் என்ன, நானே சாப்பிட்டு எடுத்துக்கிறேங்கிற மாதிரி. ஸோ நேர்கள் வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிட்ட க்யூட்டான விஷயம் என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-00-38 மற்றும் 295-2-55-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி கால் பண்ண முடியல அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜில் ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற பேஜில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன், அந்த போஸ்ட்டுக்கு கீழே நிகழ்ச்சியில் அடுத்து தான் வந்து பார்த்தேன் ரசித்தேன் படத்துக்காக ஒரு பாட்டு கேட்போமா? யுகேந்திரா அண்ட் ரேஷ்மி சேர்ந்து பண்ண பாட்டு, வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்.

தேவதையும் பேருந்தில் வருமா, கனவா நனவா தோன்றவும் இல்லை, நல்ல வேளை சிறகுகள் இல்லை, நானும் அதனால் நம்பவில்லை. ஆமாம், இந்த ஷோ பண்ணுறதுக்காக காலையில் வந்து தேவதை வந்து பேருந்தில் தான் வந்து இந்த ஷோ பண்ணிகிட்ருக்கு. யார் அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு யார், நான் தான். ஸோ பார்த்தேன் சிதேன் படத்துக்காக வந்து சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு முடித்தோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஹாய் சிநேகிதியில் எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நீங்கள் பண்ணிட்ட க்யூட்டான விஷயம் என்ன தான் கேட்டிருந்தேன். ஸோ நேயர்கள்ட்ட போயிடலாம். வணக்கம் ரெயின்போ, டொயிங் இப்படி தான் வந்து மிஸ் கால் விட்டு ஓடக்கூடாது. ஸோ நேயர்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், 044 அப்படிங்கிற நம்பர் போட்டு 298600038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசலாம். கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டும் பண்ணலாம். சரி, எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருக்கியே, உனக்காக நீ வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டியா, உனக்காக நீ பண்ணிக்கிட்ட அந்த க்யூட்டான விஷயம் என்ன தான் கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்காக வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணிப்பேன். அதாவது வந்து சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் வந்து நான் எனக்கு ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எனக்காக நான் பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே வந்து எப்படி பாட்டு கேட்போமோ அந்த மாதிரி போயிட்டு ட்ராயிங் பண்ணிட்டுருப்பேன். ஆனால் வந்து எனக்காக பண்ணிக்கிட்ட ரொம்ப ரொம்ப க்யூட்டான விஷயமாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே சம்பாரித்து என்னுடைய ஓன் ஏர்னிங்கில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தது. அதுவும் இல்லாமல் அதே மாதிரி குட்டியாக எனக்கு நான் வந்து எனக்காக நான் வந்து ஒரு செயின் வாங்கிட்டது. ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்காக ஒரு தங்கத்தில் ஒரு விஷயம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த விஷயத்தான் சொல்லுவோம். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிட்ட க்யூட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசலாம். நிறைவு காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. அடடடா, சரி ஓகே, இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியிலலாம் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு வந்து 2 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் இப்போதைக்கு நான் இந்த ஷோலேருந்து பாய் பாய் சொல்லிக்கிறேன் குட்டியா. நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலாக என்ன பாட்டு தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே அப்படியே வந்து இரட்டை கிளவி மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து இப்போ தான் வந்து கவனித்தேன். பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்ல சொல்ல வெண்ணிலவே வெண்ணிலவேங்கிற மாதிரி எல்லா பாட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே 2 சென்டென்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த பாட்டு மட்டும் வந்து இந்த பாட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். இருந்தாலும் ஓப்பனிங் வந்து வேறு மாதிரி வரும். அது என்னதான்னா, தித்திக்கிதே படத்துக்காக ஒரு பாட்டு, சுஜாதாவோட வாய்ஸில், வைரமுத்தோட வரிகளில், வித்யாசாகரோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. தித்திக்குதே தித்திக்குதே கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

அனைவருக்கும் வணக்கம். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைக்கானம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஷினோஃபர் ரோஷன். 1960 முதல் 1970 வரையிலான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடலாக தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலை பாடியவர் பி. சுஷிலா அவர்கள்.

நேரம் 1:05. திரைகணத்தில் அடுத்ததாக வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் குழுவினர்.

நேரம் 1:10. திரைகானத்தில் அடுத்ததாக பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன், ஜமுனா ராணி மற்றும் பி சுஷிலா அவர்கள்.

நேரம் 1:15. திரைகானத்தில் அடுத்ததாக சாரதா திரைப்படத்தில் இருந்து பாடல். இப்பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

நேரம் 1:25. திரைக்கானத்தில் அடுத்ததாக பாசம் திரைப்படத்தில் இருந்து பாடல். இப்பாடலை பாடியவர்கள் பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா அவர்கள்.

நேயர்களே, தொடர்ந்து ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரங்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, நீங்கள் இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

நேரம் 1:36. நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைகாணத்தில் அடுத்ததாக அன்னை திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா அவர்கள்.

நேரம் 1:40. திரைக்கானத்தில் அடுத்ததாக நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் இருந்து பாடல். இப்பாடலை பாடியவர் பி. சுஷிலா அவர்கள்.

நேரம் 1:44. திரைகாணத்தில் அடுத்ததாக பாத காணிக்கை திரைப்படத்தில் இருந்து பாடல். இப்பாடலை பாடியவர்கள் பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி அவர்கள்.

நேரம் 1:48 ஆகிட்டு நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. திரைகாணத்தில் அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து பாடல். இப்பாடலை பாடியவர்கள் ஏ.எல். ராகவன் மற்றும் பி. சுஷிலா அவர்கள்.

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவள போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா.
2: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னா எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
2: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 1:56 ஆகிட்டு இருக்கு. நேயர்களே, திரைகாணத்தின் நிறைவு பாடலாக காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து இப்பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி.சுஷிலா அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போவில் மெலடி வித் மீ ஆர்ஜே கவிதா. அடுத்த அரை மணி நேரத்துக்கு அப்படியே உங்களை மெலடிஸா போட்டு தலாட்டுற மாதிரி போடுறதுக்காக நான் வந்திருக்கேன். நிகழ்ச்சியில முதல் பாடலா தங்கமகன் படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டுங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு. புலமை பித்தனோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியூன் துறையின் பயப்பம் 104 இங்க எல்லாமே சமதுள்ள

நேரம் 2:11 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ மெலடி ஸ்மித் மீ ஆர்ஜே கவிதா நிகழ்ச்சியில் வந்து நிறைய லாஸ்ட்டாக கேட்ட பாட்டு வந்து முந்தானம் முடிச்ச படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகியோட வாய்ஸில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா மியூசிக்கில் வந்து பாட்டு கேட்ட முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகங்கள் மாறுவதில்லை அப்படிங்கிற படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியோட வாய்ஸில் இளையராஜாவோட மியூசிக்கில் பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். சின்ன கவுண்டர் படத்துக்காக SB பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டை RP உதயகுமாரோட வரிகளில் இளையராஜாவோட இசையை கேட்டு முடிக்கும் போது நேரம் 2:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே கவிதா. ரெயின்போ மெலடிஸில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிருள்ள வரை உஷா அப்படிங்கிற படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. SB பாலசுப்ரமணியம் அண்ட் எஸ் சசிரேகா அவங்க பண்ண பாட்டு. டிராஜேந்திரோட லிரிக்ஸில் டிராஜேந்திரோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளது.

நேரம் 2:25 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 90.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ மெலடிஸ். அதாவது கேட்டிருக்கீங்கன்னு சொல்லதை விட இது வரைக்கும் கேட்டுருந்தீங்க ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதனால் நிறைவு பாடலாக கேப்டன் படத்துலேருந்து ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ரா சேர்ந்து பண்ண பாட்டை வைரமுத்தோட வரிகளில் சிற்பியோட மியூசிக்கில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 90.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கங்கஸ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே கவிதா. அதாவது ஒரு சின்ன கடி, ஒரு சின்ன கீறல், இதை வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுறோம். ஆனால் சில நேரங்களில் இதே சம்பவம், இந்த சின்ன சம்பவம் தான் நம்ம உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக கூட மாறிடும். அதாவது எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸை பற்றி தான் பேசுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வேர்ல்டு ரேபிஸ் டே வந்து கடைபிடிக்கப்படுது. இந்த வருஷம் வேர்ல்டு ரேபிஸ் டேயோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கர் டுகெதர், அதாவது ஒன்றாக இணைந்தால் பலம் அதிகம் அப்படிங்கிறது. ரேபிஸ் பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறதுக்கும், குறிப்பாக நாய் கடிச்சதுக்கப்புறம் சரியான நேரத்தில் சரியான மருத்துவ நடவடிக்கை எடுப்பதற்கான முக்கியமான நோக்கத்தை வந்து இந்த சொல்கிறதுக்கான தான் இந்த டே வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ ரேபிஸ் வந்தால் என்ன ஆகும், நாய் கடித்த உடனே முதல்ல என்ன பண்ணணும், வேக்சின் வந்து எப்போ போடணும், ஈவன் நாய் நக்குனா கூட ரேபிஸ் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து நம்மகிட்ட இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய விதமாக தான் வேர்ல்டு ரேபிஸ் டே அன்னைக்கு கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரிடைய சமூக நலத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் அவங்க கூட தான் வந்து நம்ம இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேச போகிறோம். டாக்டர் வந்து ஒரு வாம் வெல்கம் பண்ணினா. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே டாக்டர், இன்றைக்கி வந்து வேர்ல்டு ரேபிஸ் டே, அதனால் வந்து உங்களை இங்கே வந்து எங்களோட ஸ்டுடியோவுக்கு கூப்பிட்டுருக்கோம். ஸோ இது ஒரு நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நேயர்கள் கால் பண்ணி உங்களோட

0: எங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை பயன்படுத்தி 2986000389 மற்றும் 2952552554 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டாக்டர் கிட்ட பேசலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டுட்டு 2986000389 மற்றும் 2952552554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், முதல்ல ரேபீஸ் அப்படின்னா என்ன, இது வந்து எப்படிப்பட்ட நோய், மனிதர்களுக்கு எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் டாக்டர்.
1: ரேபீஸ்ன்றது பொதுவாக வந்து நாய்க்கடினால் வர ஒரு வெறிநாய்க்கடி நோயாகும். இந்த நாய் வந்து பொதுவாக, அதாவது 95%-99% வந்து இந்த நோய் வந்து நாய்க்கடி நல்லா வர்றது தான். இதை தவிர வந்து பாலூட்டிகள், லைக் நம்ம வீட்லேயே டொமஸ்டிக்காக நம்ம பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிற நம்ம பூனைனால கூட வரலாம்.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் மங்கீஸு, ரக்கூன்ஸு, சில காட்டு விலங்குகள், இந்த மாதிரி ஒரு பாலூட்டி வகையை சார்ந்த அனிமல்ஸ், அதாவது விலங்குகள் மூலமாக வந்து இந்த வெறிநாய்க்கடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து 95-99% வந்து இந்த நாய்க்கடினால தான் வந்து இந்த ரேபிஸ் என்ற வேற நாய்க்கடி நோய் வருது. இது வந்து நம்மளை கடிக்கும் பொழுது நம்மளது ஃபர்ஸ்ட் நம்ம எங்க கடிபடுதோ அங்கிருந்து வைரஸ் வந்து பல்கி பெருகி அங்கிருந்து அது வந்து ஸ்பைனல் கார்டு வழியா வந்து நம்ம மூளையை சென்றடைந்து அங்கேயும் போய் நம்ம என்கஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மூளையை வந்து பாதிச்சு அங்கிருந்து திரும்பி வந்து திரும்பி வரும்போது தான் வந்து சலைவரி கிளாண்ட், அதாவது நம்ம சலைவாலாம் செக்ரேட் ஆகுதுல, எச்சுலாம் சொல்லப்போதுல அங்கே, அப்புறம் கண்ணுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து மியூக்கஸ் மெம்பரைன் சொல்லும் போது லைட்டாக நம்ம கண்ணில் வாயில் அதில் அந்த கிளான்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு வந்து இதுக்கு ரொம்ப பிடிக்கும், அஃபினிட்டி இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து மறுபடி திரும்பி வந்துட்டு அதனால தான் அந்த சலைவாலாம் ஜாஸ்தியாக நமக்கு வந்து எச்சிலாம் நிறைய சுரக்கும். அவங்களுக்கு தான் நம்ம அந்த நோய்க்கடியில் இருக்கிறவங்க, ஐ மீன் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தோன்னா நிறைய அவங்களுக்கு எச்சில் ஒழுகும், நிறைய சிம்டம்ஸ் இருக்கும், அதை நம்ம பின்னாடி பேசுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து பாதித்து கடைசியாக வந்து அல்டிமேட்டாக வந்து இது டெத்தில் தான் வந்து முடியும். அதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா டெத்துன்றது கொஞ்சம் இன்னெவிட்டபிள் தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வேக்சினை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம்.
0: ஓகே டாக்டர், நீங்கள் ஒரு நேயர்கள் இணைப்பில் இருக்காங்க, யார் எங்கேன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம் சார், டாக்டர் கிட்ட சந்தேகங்களை கேட்கலாம்.
2: கோபம் வந்து அதனுடைய உரிமையாளர் கடிச்சிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க டாக்டர் கிட்ட போய் ஊசி அப்படிங்கறத மேண்டேட்டரியா போட்டுக்கணுமா, அல்லது இதுல நெக்லிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ரேபிஸ் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கா, அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா துப்பளி சுத்தி 16 ஊசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வந்து அந்த ஊசி அப்படிங்கிற போடுற விதம் ட்ரீட்மெண்ட் மாறி இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ரேபிஸ்க்கான தடுப்பூசிகளோ ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியோ அந்த காலத்துல எப்படி இருந்தது, என்ன மாற்றங்கள் இப்ப வந்திருக்கு, இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: கண்டிப்பா சொல்லலாம், ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஒண்ணு வந்து பெட் அனிமல்ஸ்ல நீங்க சொல்றீங்க, நம்ம வீட்டுல வளர்க்குற பொதுவா நாயை வந்து நம்ம வேக்சினேட் பண்ணியிருந்தானா கூட அந்த நாய் வந்து அந்த உரிமையாளரையோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களையோ வேறு யாரை கடித்தாலும் கடித்தா கூட நம்ம வந்து அதை வந்து நெக்லிஜென்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. நீங்களே சொன்னீங்க அழகாக, நெக்லிஜென்ஸ்ன்ற ஒரு வார்த்தை, ஈவன் தோ இந்த வாய் அந்த டாக் இஸ் வேக்சினேட்டட், யார் கடிப்பட்டாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து வேக்சினை எடுத்துக்கணும். அண்ட் அந்த வேக்சினை வந்து கரெக்டான முறையில் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனாலும் சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனாலும் சரி, அதுக்கான வந்து வேக்சினை வந்து எடுத்துக்கலாம். பட் கடிப்பட்ட உடனே வந்து வூண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த வூண்ட் வாஷிங் டெக்னிக் அதெல்லாம் இருக்குது, அதை வந்து போக போக நாங்கள் இன்னும் நிறையா பேசுவோம்னு நினைக்கிறோம். ஸோ அந்த வூண்டை கேரியும் பார்த்துக்கணும், வேக்சினும் போட்டுக்கணும். செகண்ட் க்வெஸ்சன் வந்து, ஸோ வேக்சின் டாக்குக்கு போட்டிருந்தா கூட மறுபடியும் வந்து யார் கடிப்பட்டாங்களோ அதை வந்து நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாள் போடுறது அப்படின்றது அந்த டாக்டர் வந்து தீர்மானிப்பாங்க. செகண்ட் க்வெஸ்சன் வந்து நீங்கள் கேட்டீங்க, முன்னாடி வந்து தொப்பளை சுற்றி ஊசி போடுவாங்க, இப்போ என்ன இருக்குன்னு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து தொப்பளை சுற்றி ஊசியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அந்த காலம்தான், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாகலாம் இருந்திருக்கு. பட் இப்போ இருக்கிற வேக்சின்ஸ் வந்து ஒன்று தோலுக்கடியில் ஊசியாக போடுவாங்க, இல்லைனா வந்து இன்ட்ராமஸ்குலர் வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது வந்து தோலுக்கடியில் போடுற ஊசியாக இருந்தால் 4 இன்ஜெக்ஷன்ஸ் போதும், சதையில் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் போடுறதா இருந்தால் 5 இன்ஜெக்ஷன் தேவைப்படும். ஸோ இதனால் வந்து பேஷண்ட்ஸ்க்கான விசிட்டும் கம்மியாகுது, பெயினும் முன்னாடி அளவுக்கு இல்லை, அதோட பக்க விளைவுகளும் வந்து முன்னாடி மாதிரி கிடையவே கிடையாது. முன்னாடி வந்து நிறைய நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்து, ஐ மீன் பக்க விளைவுகள் வந்து வேக்சினாலே

0: வரதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் வந்து அறவே நீக்கி ரொம்ப டெக்னிக்கலி நம்ம வந்து இம்ப்ரூவ்டான வேக்சின்ஸை வந்து அவைலபிளாக வச்சுருக்கோம். எல்லா மருத்துவமனைகள்லையும் இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி
1: நன்றி டாக்டர். அடுத்த என்ன இணைப்பில் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ. ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து நாய் கடித்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணணும் டாக்டர்? அதுக்கப்புறம் அந்த இடத்துல நாய் கடித்த இடத்துல இந்த மஞ்சள் சுண்ணாம்பு மிளகாய் எண்ணெய் இந்த மாதிரி சில பேர் வைக்கிற பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானது, இது எதை எந்த அளவுக்கு தவிர்க்கலாம்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: கண்டிப்பாம்மா. ஸோ இந்த மாதிரி அதாவது மேக்ஸிமம் நம்ம சொன்னது வந்து மறுபடியும் நாய்க்கடி இல்லை பூனைக்கடி இல்லை வேறு அனிமல்ஸ் எதாவது கடித்தா கூட, பால் ஊட்டிகள் குரங்குகள் இந்த மாதிரி எதாவது கடித்தா கூட உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஊண்டு வந்து எப்படிப்பட்ட ஊண்டு, அந்த காயம் வந்து எப்படிப்பட்ட காயம், அந்த பல்லு வந்து பதிஞ்சிருக்கா, அந்த பல் இல்ல அது நக்கி இருக்கா, அந்த நக்குனது வந்து அந்த அந்த இடத்துல வந்து அந்த தோல் யாருக்கு அடிபட்டாங்களோ அந்த தோல் வந்து அந்த இடத்துல இன்டாக்டா இருக்கா, அதாவது அதுல காயம் எதுவும் ஏற்படல அப்படின்னா அது வந்து சேஃபான காயம்தான், நக்கி இருந்தாலும் அதுதான். பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு வந்து நேக்கட் ஐயில் பார்க்கும்போது சும்மா இதாக பார்க்கும்போது நமக்கு வந்து நிஜமாகவே வந்து வெளியில் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சில சமயம் மைக்ரோ ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப நம்ம கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா பெட்டர் நம்ம வந்து இன்ஜெக்ஷனுக்கு போயிடலாம். ஆனால் எந்த கடிப்பட்டவங்களாக இருந்தாலும் எந்த விதமான காயமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஊண்டு வாஷிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஊண்டு வாஷிங் அப்படின்றது வந்து ஒரு டேப், ஒரு நல்ல தண்ணி வர டேப் இருந்துச்சுன்னா, அது குழாய் இருந்துச்சுன்னா அது கீழே அந்த நம்மளோட காயத்தை வந்து 15 நிமிஷம் ஆக்சுவலாக 15 நிமிஷம் வந்து அந்த டேப்பு திறந்து விட்டு அந்த கடியில் வந்து அதை வந்து வைக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக வைக்காமல் ஜென்டிலான ஒரு ஃப்ளோவில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா, சப்போஸ் அந்த சலைவால் தான் அந்த நாய் எங்கே கடிபட்டுச்சோ அந்த அனிமலோட சலைவால் தான் அந்த வைரஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே அந்த ஊண்டில் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ தண்ணி விட்டு நம்ம அப்படியே மேலே லைட்டாக பண்ணும்போது அது வந்து அப்படியே வாஷ்ட் அவே ஃப்ளஷ் ஆகிடும். ஓகே, அதனால தான் எங்கே இருந்தாலும் அது வந்து வாஷ் ஆகி போயிடும்ன்றதுக்காக தான் மினிமம் நிறைய ஸ்டடிஸ்லாம் பண்ணி 15 மினிட்ஸ் வந்து மினிமம் அந்த ஃப்ளோவில் வச்சுருக்கணும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து சோப்பில் என்ன சோப் நம்ம குளிக்கிற சோப் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஆன்டிசெப்டிக் கீம்ஸ் அதை கண்டிப்பாக இருக்கும், அந்த மாதிரி அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னா மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் த இதை வந்து நம்ம நம்மளே வந்து தற்காத்துக்கலாம், இந்த வைரஸ் லோடை வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம்.
1: ஓகே,
0: ஸோ ஊண்டு வாஷிங் இஸ் அ ப்ரைமரி கேர். இதுதான் வந்து மெஜாரிட்டி நம்ம ரேபிஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் வந்து இதுதான். அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி வேற எந்த இருட்டன்ஸும், இந்த காஃபி பவுடரு மஞ்சள் எதுவுமே வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா இது வைக்கும்போது என்னாகும், நம்ம ஆன்டிசெப்டிக் நினச்சிட்டு வைக்கிறோம் பட் வைக்கும்போது என்னாகுன்னா இது வந்து இருட்டன்ட்டு. ஸோ இந்த காயத்தில் வந்து காயத்தை வந்து ஜாஸ்தி பண்ணும், அப்போ வந்து இன்னுமே வைரஸ் வந்து உள்ளார போகிறதுக்கு வந்து இது ரொம்ப ஏதுவாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம்.
1: ஓகே,
0: ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ நாய் கடிக்க தாண்டி அது நாய் இப்போ நிறைய கொஞ்சம் போது நம்ம நாய் எச்சு படுறது நக்குறதெல்லாம் வந்து இருக்குல்ல, அது அதையுமே வந்து 15 நிமிஷம் கழுவணுமா?
0: ஆமாம், அந்த வாஷையுமே வந்து நம்ம கழுவணும். சில பேர் முத்தம் கொடுப்பாங்க அந்த வாயில், ஸோ அது வந்து மியூக்கஸ் மெம்பரைன் வாயில் இருக்கிறது வந்து ரொம்ப மென்மையான ஒரு சதைப்பகுதி. ஸோ அதையுமே வந்து நம்ம நல்லா தரவு வாஷிங் பண்ணணும். முடிஞ்சால் அந்த ஆன்டிசெப்டிக் நிறைய அந்த மவுத்து வாஷ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ரொம்ப ஆர்ஐஜின்னு சொல்லுவோம், இம்யூனோகுளோபுலின் சொல்லுவோம், அதை வச்சு கூட வாஷ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். வேக்சினேட்டட் டாக் தானே சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுமே வந்து இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் ரீசன்ட் இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்த்தோன்னா ஈவன் ஸ்ட்ரீட் டாக் கடிச்சு வர ரேபிஸை விட பெட் டாக்ஸ் மூலமாக வர ரேபிஸ் வெறிநாய்க்கடி நோய்கள் தான் வந்து நிறையா இருந்திருக்கு, அதனால இறப்பு கூட நிறையா தான் இருக்கு.
1: ஓகே, வேக்சினேட்டடாக இருந்தால் கூட நம்ம வந்து இதை பண்ணியே ஆகணும்.
0: ஆமாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணணும். அதே மாதிரி அந்த அந்த வேக்சினேட்டட் டாக்ஸோ இல்லை பெட் டாக்ஸோ நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு பொது இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னா அதையும் வந்து அந்த பெட் ஓனர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்து அடுத்தவங்களை கடிக்க விடாமல் பாதுகாத்துக்கிறதும் வந்து முக்கியமான ஒரு கடமையாகும்.
1: ஓகே டாக்டர், நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ,
1: வணக்கம். யார்?
2: வீட்டுக்கு கூட கொடுக்கல.
0: கரெக்ட் தாங்க நீங்க கேக்குறது. இது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி சின்ன வயசுல கடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு தெரியாது, ஏன்னா அதுக்கப்புறம் கூட வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெறிநாய் கடித்து இந்த வைரஸ்

0: நம்ம உடம்புக்குள்ளார போய் அது வந்து நமக்குள்ளார தாக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு சில பேருக்கு ஒரு வாரத்தில் வரலாம், சில பேருக்கு 10 நாளில் வரலாம், சில பேருக்கு 3 மாதத்தில் வரலாம், சில பேர்த்துக்கு 1 வருஷம் கூட கழித்து வரலாம். அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. எந்தளவுக்கு வைரஸ் உள்ளார போயிருக்கு, எந்த இடத்துல கடிச்சிருக்கு, எந்த சூழ்நிலையில் அது நடந்திருக்கு, அப்புறம் கடிப்பட்டவங்களோட எதிர்ப்பு சக்தி எந்தளவுக்கு இருக்குன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஈவன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நாய்க்கடினால் பட்டவங்க அந்த வெறிநாய்க்கடி நோய் வந்துச்சுனாலும் நாய் மாதிரியே சில குணங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அதுதான் அதோட முக்கியமான அறிகுறி. அதே மாதிரி யாராவது இறந்தாங்க, நாய்க்கடினால் இறந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாடி தருவாங்க. தந்தாலும் வந்து அதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது, எம்பாமிங் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புதைக்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி இந்த கோவிட் டைமில் நிப்பா வைரஸ்ல எல்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரி குழியை வந்து ரொம்ப ஆழமாக தோண்டி அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரி சில வகையெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து அதை புதைக்கிறது வந்து வழக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப, அதாவது இதில் ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, அதாவது வெறிநாய்க்கடினால் இறந்தவங்கள்ட்டருந்து வேறு யாருக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சின்ன பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னா கூட அதை கூட நம்ம ரிஸ்க் எடுத்துக்க முடியாதுன்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு மெஷர்ஸ் பண்ணுறது. அதனால் அவங்க கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகேங்க,
2: நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யாரேங்கன்னு பேசுங்க சார்.
3: நான் ராஜலட்சுமி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
3: ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது.
0: சொல்லுங்க.
3: நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாய், அதான் இப்படி வீட்டு நாய் தான், ஆனா அது பல்லு பட்டுதுன்னுட்டு 6 இன்ஜெக்ஷன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுபடியும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் 6 இன்ஜெக்ஷனும் போட்டுட்டேன். இது வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு அவர் ஒருத்தர் சொன்னதை கேட்டது ஒரு மாதிரி பயம்.
0: எப்ப, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க?
3: வீட்டுல வளர்க்கறது இப்ப பழைய கால மாதிரி எல்லாம் இல்லாத வீட்டுக்குள்ளார அத நம்ம சொல்லக்கூடாதுன்னாலும் சொல்றேன். நம்ம குழந்த மாரி வளர்க்கறோம், சாப்பாடுல இருந்து என்னமோ ஹைஜீனிக்கா குடுக்கறோம், குளிக்க வைக்கிறோம், அதுக்குன்னு பராமரிப்பை தனியா இப்ப ஸ்பெஷலா செய்யும் பொழுது அப்போ கூட அந்த உள்ள அந்த இது இருக்குமா, அந்த நீங்க சொல்ற அப்ப வைரஸ் இருக்குமா கேக்குறேன்.
0: ஓகே, சரி, உங்க ரெண்டு கேள்விக்கும் நான் பதில் சொல்ல ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து நீங்கள் மேபி மோர் தென் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. முன்னாடி போட்ட வேக்சினை விட இப்போ இருக்கிற வேக்சின்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. அதே டைமில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்க விளைவுகள்லாம் ரொம்ப குறைச்சலாக ஒன்றுமே இல்லாத மாதிரிலாம் வேக்சின்ஸ் இருக்குது. அதனால் இனிமேல் ஏதாவது நாய்க்கடி வந்தால் கூட நீங்கள் டாக்டர்கிட்ட, நான் வூண்ட் வாஷிங்ஸ் பற்றி சொன்னேன், அடுத்தது டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தீர்மானிக்கவே வேண்டாம். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அங்கே இருக்கிற டாக்டர் வந்து, நாங்கள் வந்து பொதுவாக 3 கேட்டகரியாக பிரிப்போம். ஒரு நாய் கடியோ இல்லை பூனை கடியோ இல்லை விலங்குகள் சார்ந்த கடியோ எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஒரு 3 விதமான கேட்டகரி இருக்கும். முதல் கேட்டகரிக்கு இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுன்னு சொல்லுவோம். செகண்ட் தேர்டுக்கு இன்ஜெக்ஷனும் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாசிவ் இம்யூனோகுளோபுலின்னு கொடுப்போம். ஸோ இது வந்து உங்கள் கவலை இல்லை, எங்கள் கவலை. நாங்கள் வந்து பார்த்துப்போம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் எடுப்போம். உங்களுக்கு மறுபடியும் இன்ஜெக்ஷன் தேவையா, அது எத்தனை தேவைப்படும், கூட வேறு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்கள் தீர்மானிப்போம். அது வந்து தோலுக்கடியில் போடலாமா இல்லை மசிலில் போடலாமா அப்படின்றதையும் வந்து நாங்கள் டாக்டர்ஸ் நாங்கள் பார்த்துப்போம். ஸோ நீங்கள் உங்களோட வேலையெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கடிப்பட்டாலும் அந்த வூண்ட் வாஷிங்கை நான் சொன்ன மாதிரி 15 நிமிஷம் கழுவிட்டு, சோப் போட்டு கழுவிட்டு, ஆன்டிசெப்டிக் எதாக இருந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட வர வேண்டியது மட்டும்தான் உங்களோட கடமை. அதனால் நீங்கள் பயந்துக்கவே வேணாம். செகண்ட் திங் வந்து, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளாரையே வந்து நீங்கள் நாயை வச்சுருந்தீங்கன்னா கூட, நம்ம நல்லா குழிப்பாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்துருந்தோம்னா கூட அதுக்கு வர, ஏன்னா நம்ம கோவிட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், எங்கேயுமே நான் போகலையே, ஆனால் எனக்கு கோவிட் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ரேபிஸுமே சில சமயம் தெரியாது. அதனால் ரிஸ்க் எடுத்துக்க வேணான்றதான் எங்களுடைய அறிவுரை. அதாவது எந்த விதத்துலையும் வந்து நம்ம நாய்க்கடியவோ விட்டுத்தரவே கூடாது. நம்மளோட உயிரை வந்து பணைய வைக்கிறது நல்லது கிடையாது. இன்கேஸ் அந்த மாதிரி வேக்சினேட்டட் டாக்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து மறுபடியும் வேக்சின் மறுபடியும் டாக்டர் வந்து அசஸ் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ்

0: நீங்கள் வந்து பெட் ஓனராக இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்குமே வேக்சின் போடுவோம், அதாவது ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நாய்க்கடி படுறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஹைரிஸ்க் குரூப்போ, யார் யாருக்கெல்லாம் வந்து நாய்க்கடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரீ ஆல்ரெடி வேக்சின் எடுத்தவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதில் வந்து இதற்கான ஆன்டிபாடிஸ் இதற்கான எதிர்ப்பு சக்தி இருக்கான்னு நாங்கள் வந்து பார்ப்போம். சப்போஸ் அந்த எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருந்துச்சு நல்லா இருக்குன்னா நாங்கள் வேக்சினை ரிப்பீட் பண்ண மாட்டோம். இன்கேஸ் அந்த நாங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஒரு கட் ஆஃப் பாயிண்ட் வச்சுருக்கோம், ஒரு 0.5 mg/ml மாதிரி வச்சுருக்கோம்னு வைங்களேன். ஸோ இதுக்கு மே இதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வேக்சினை வந்து ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா?
1: அவங்க நேர் இணைப்பு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன்.
0: ஓகே
1: ஓகே நினைக்கிறேன். அடுத்த நேயர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
0: இது வந்து கரெக்டுங்க, நீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. 4 இன்ஜெக்ஷன் தோலுக்கடியில போட்டாங்களா இல்ல இன்ஜெக்ஷன் இதுல போட்டாங்களா? சதையில போட்டாங்க,
2: இடுப்புல போட்டாங்க.
0: இடுப்புல போட்டாங்க. அதனால 5
2: மொத்தம் 5
0: இடுப்புல போட்டிருப்பாங்க. உங்களுக்கு சுகர் ஏதாவது இருக்கா? பிபி இருக்கு. ஓகே ஓகே. ஏஜ் வந்து 88 இல்லைங்களா? 88. அதான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க இல்லை மாதிரி ஏதாவது ஒரு வேறு ஏதாவது நாள்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக ஐஎம் அதாவது சதையில் போடுற இன்ஜெக்ஷன் தான் பரிந்துரைப்போம். அது வந்து 5 இன்ஜெக்ஷன் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அழகாக சொன்னீங்க. 0374 போட்டிருப்பீங்க. வெரி குட் வெரி குட். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பயந்துக்கவே வேணாம், ஒன்றுமே
2: பிரச்சனை
0: ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே தேவையில்லை. இதுக்கு மேலே வந்து ஒரு 6 இனிமேல் வேறு ஃபர்தராக கடியெல்லாம் வராது. இன்கேஸ் அப்படின்னா நான் முன்னாடி இப்போ தான் சொன்னேன், பிளட் டெஸ்ட்டு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சதுன்னா பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஆன்டிபாடிஸ் இருந்துச்சு உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி தேவையான எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் தேவைப்படாது, இல்லைன்னா தேவைப்படும். இது வந்து முக்கியமான, இது வந்து பயந்துக்கவே வேணாம். யூ ஆர் ஃபுல்லி ப்ரொடெக்டட், 100% நீங்கள் ப்ரொடெக்ட் ஆகிட்டீங்க. செகண்ட் வந்து டயட்டை பற்றி கேட்டீங்க. டயட் வந்து எந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன், இப்போ சப்போஸ் உங்களுக்கு பிபிக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா சால்ட் ரெஸ்ட்ரிக்டாக அவ்வளோதான், அதே இது அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். இதுக்குன்னு ஸ்பெஷல் டயட் எதுவுமே கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே கிடையாது, நார்மலாக சாப்பிடலாம். ஓகே ஓகே. இல்லை இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க, அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஆனால் இதுக்காக நாங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்கிறோமாலும் அதுக்கான சயின்டிஃபிக்காக இல்லை, சயின்டிஃபிக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. அறிவியல் பூர்வமாக நாங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் கொடுக்க மாட்டோம். எக்ஸப்ட் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்கள மட்டும் நாங்கள் வந்து தண்ணி அடிக்க வேணாம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், உங்கள் மூலமாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். அதனால் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்கள மட்டும் வேணாம்னு சொல்லுவோம். மிச்சபடி டயட்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. நன்றிங்க. ஓகேங்க ஓகேங்க. ஓகேங்க நன்றிங்க நன்றிங்க.
1: நன்றி சார், நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அதுக்கப்புறம் இந்த அவர் கேட்ட மாதிரியே நாய் கடிச்சதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸுக்கு வந்து எந்த ஒரு முட்டையோ இல்லை வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களே. அதான் அவர் கேட்ட டவுட் எனக்குமே இருக்கு. உண்மையாவே வந்து அந்த சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள்னு ஏதாவது இருக்குதா?
0: இல்லப்பா, எதுவுமே சயின்டிஃபிக்காக எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா கிடையாது. ஆல்ரெடி அவங்களுக்கு வேற ஏதாவது டிசீஸ்க்கு ஏதாவது டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, இல்லை டயட்டிஷனோ நியூட்ரிஷனிஸ்டோ பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கண்டினியூ பண்ணலாம் முடியும். இதுக்காக எந்த ஸ்பெஷல் இன்க்ளூஷனும் வேணாம், எக்ஸ்க்ளூஷனும் வேண்டாம்.
1: ஆனால்
0: நான் சொன்ன மாதிரி ஆல்கஹால் மட்டும் தண்ணி அடிக்கிறவங்க, அந்த பழக்கம் இருக்கிறவங்க அந்த டைமில் அது வந்து ஆப்சினன்ஸில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.

ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். நேரம் 3:24 லைட்ருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹலோ டாக்டர் நேஷ் தான் கேட்டுட்டுருக்கீங்க. உலக ரேபிஸ் தினத்தையொட்டி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் அவங்க கூட தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ரேபிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். மின்சார கண்ணா படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, ஹரிஹரன் அண்ட் சுஜாதா சேர்ந்து பாடின பாட்டு. நாமுத்துக்குமாரோட வரிகளில் தேவாவோட சில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: on Bangladesh in their pool A encounter, but the match now has been rescheduled.
1: बिल्कुल बात करते हैं महिला डिस्कस थ्रो के फाइनल मुकाबले की, जहां भारत की सीमा पुनिया एक मर्तबा ऐसा था तीसरे पायदान पे चल रही थी, ब्रॉन्ज मेडल की दौड़ में थी, अब चौथे पायदान में पहुंच गई है। चीन की दो खिलाड़ी फेंग बी और जियांग पहले और दूसरे स्थान पर, फेंग बी 63.69 के स्कोर के साथ पहले स्थान पर, जबकि जियांग बी 62.25 मीटर का थ्रो लगाकर दूसरे स्थान पर, वहीं थाईलैंड की इंसाएंग 61.43 मीटर का थ्रो लगा के तीसरे स्थान पर, वहीं सीमा पुनिया 59.88 मीटर के बाद तीसरे चौथे स्थान पर बनी हुई है। क्या होता है, क्या घटित होता है अगले एक घंटे में, हम अगले जो अपडेट हम लेके आएंगे 4:30 पर उसमें बताएंगे। फिलहाल मुझे मोहम्मद शाहिद आजमी और विदुषी वत्स को अगले अपडेट तक इजाजत दीजिए, धन्यवाद।
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 3:35 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்க ரெயின்போ எஃப்எம் 101.4. ஹலோ டாக்டர் நேஷ் தான் இணைஞ்சிருக்கீங்க. உலக ரேபிஸ் தினத்தை ஒட்டி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி செல்வராஜன் அவங்க கூட தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இது ஒரு நேரலை நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நேயர்கள் கால் பண்ணலாம், 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 என்ற நம்பர் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர் யாருங்க பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க சார்?
3: பேட்டில இருந்து ரவி பேசுறேன்.
2: ஓகே, டாக்டர் கிட்ட கேளுங்க சார் உங்க குஷன்.
4: சொல்லுங்க சார்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: மேடம், இந்த நாய்ங்க நைட் எல்லாம் தூங்க விடாத குளிச்சுன்னு ரொம்ப எல்லா தூக்கத்தையும் கெடுத்துக்கணும், நோயாளி தூக்கத்தை கெடுத்துக்கணும், இப்படி இருக்குது. இதையா அத வளர விடுறாங்க, எவ்வளவு கொடுமையெல்லாம் இதெல்லாம் சொன்னீங்க. அப்படி இருந்தா ஏன் இந்த நாய்ங்களை வளர்க்குறாங்கன்னு அது ஒண்ணுமே தெரியல மேடம். அதை நீங்க கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
4: நாங்க வந்து உங்களுக்கு வந்து நாய்கள் மூலமா அந்த ரேபிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு தான் எனக்கு தெரியும். பட் வந்து நீங்கள் கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது வந்து இது ஒரு தனி நபரால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல, சரிங்களா? இது எல்லாருக்குமே வந்து தெரியணும். அதாவது நாய்க்கடி வந்துச்சுன்னா, நாய்க்கடி வந்துச்சுன்னா அதனால் வரக்கூடிய நோய், அதனால் வந்து வரக்கூடிய இறப்பு, அதுவும் வந்து சாதாரண இறப்பு இல்லை, கொடுமையான இறப்பு இது. அதாவது அந்த ஃபேஸில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த கடிப்பட்டவங்களும் தாக்குதலுக்கு உள்ளானவங்களும். அவங்க கஷ்டப்பட்டால் வீட்டில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து வளர்க்குறவங்கள வந்து நிறைய பேருக்கு பெட் லவர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சு தான் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் தான், அவர் பெட் அனிமல்ஸை வளர்க்குறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாபியாக தான் இருக்கும். பட் அவங்களும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு நாய்க்கும் வந்து வேக்சினேட் பண்ணிக்கணும். அந்த நாய் வந்து வேறு யாரையும் கடிக்க விடாமையும் பார்த்துக்கணும், அவங்கள கடித்தாலும் வேக்சின் போட்டுக்கணும். அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸும் நிறையா இருக்குது. ஸ்ட்ரீட் டாக்ஸில் இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து பொது இடங்களில் வந்து நாய்களுக்கு வந்து உணவளிக்க கூடாது. அது வந்து ஒவ்வொரு நம்ம வந்து ரொம்ப பரிதாபம் பார்த்து பாவம் பார்த்து அந்த மாதிரி பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி திறனாய் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து நம்ம அனிமல் அந்த இதுக்கு சொன்னோன்னா அவங்க பூட்டிட்டு போய் ஒரு காமன் பிளேஸில் வச்சு அங்கே தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து தரணும். நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து பண்ணுறதுனால தான் வந்து இந்த நாய் வந்து இவங்க சாப்பாடு போடுவாங்கன்னு வந்து அந்த மாதிரி எல்லாமே கூட்டமாக சேர்ந்து பண்ணுறது தான். ஸோ இது ஒரு தீர்க்க முடியாத இதுதான். இதுக்கு வந்து அரசும் வந்து எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க. அரசும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் நாய் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரீட் டாக் தெரு நாய்களுக்குமே வந்து வேக்சின் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இனப்பெருக்கம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டெர்லைசேஷன் ஆப்ரேஷனும் பண்ணிவிட்டு அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த வாழ்நாள் வரைக்கும் அந்த நாய் இருக்குமே ஒழியோ அதனால் வந்து இனப்பெருக்கம் வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸை வந்து கவர்மெண்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, கூட வந்து பொதுமக்களாகிய நாமளும் வந்து எந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும்.
3: அந்த பொதுமக்கள் தான் வந்து ரொம்ப தவறு பண்ணிடுறாங்க, கண்ட இடத்துல சாப்பாடு வச்சிடறாங்க, வீட்டு கடங்கள்லாம் வெளியே அமைச்சிடறாங்க நாங்கள.
4: ஓகே, அதுதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே அதை ரியலைஸ் பண்ணி எல்லாரும் பண்ணால் எல்லாரும் கூட்டு. அதனால தான் வந்து இந்த வருஷத்தோட கருப்பொருளை வந்து ஸ்ட்ராங்கர் டுகெதர் அப்படின்றத சொல்ல, அதாவது எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து நம்ம ரேபிஸ் இல்லாமல் பண்ண முடியும். நம்ம தமிழில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த வெறிநாய்க்கடி நோயை வந்து ஒழிக்க முடியும். நன்றி.
2: ஓகே டாக்டர், அடுத்த நேரம் இருக்காங்க.

0: வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்,
0: யார் இங்க பேசுறீங்க சார்?
1: குமார் பேசுறேன் மேடம், ரெடி இருந்து.
0: ஆ ஓகே சார், சொல்லுங்க சார்.
1: டாக்டர் வணக்கம். டாக்டர்
2: வணக்கம்ங்க. வணக்கம்.
1: இப்ப வந்து பாத்தீங்களா, என்னதான் நாயை வந்து புலப்பாட்டி வெளியே வச்சிருந்தாலும், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, நாயை உள்ள விட்டுட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த சோபா மேல படுக்கட்டும், இந்த சேர் மேல உட்காரட்டும், இது பண்றோம், எல்லாமே இது பண்றாங்க. நம்மளும் வந்து சோபா மேல படுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாமா செய்யலாமா?
2: இல்ல, அது வந்து சில சமயம் பார்த்தோம்னா பண்ணலாம். அது வந்து அதான் அவங்க வீட்டில் வளர்க்குறவங்களுக்கான உரிமை. அது அவங்க வீட்டில் அவங்களுக்குள்ளார அவங்க அதை அதை சமாளிச்சு அதை பிரச்சனைகளை சமாளிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அவங்க அதையுமே அவங்க வந்து பார்த்துக்கணும். சில நாய்கள் வந்து என்னாகும்னா கொஞ்சம் முடியெல்லாம் உதிரும். அதுவும் வந்து சிலப்பாக வந்து சில அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அலர்ஜி இருந்துச்சுன்னா அது கூட நாய் கடிய தவிர இந்த மாதிரி சில அலர்ஜி பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் கண்டிப்பாக வரும்னு சொல்ல மாட்டேன், அதனால் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நாயை வச்சிருக்கிறவங்க, நம்ம அந்த பெட் அனிமலை வச்சிருக்கிறவங்க, அவங்க வச்சிருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது தான். அதே மாதிரி அவங்க சோஃபாவோ அவங்க பெட்டோ அவங்க பில்லோவோ அதை வந்து கரெக்டாக அடிக்கடி மாற்றணும், அடிக்கடி வந்து அதை சுத்தம் பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அலர்ஜி பிரச்சனையெல்லாம் வராது. அதனால் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவங்க டாய்லெட் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி அதை வந்து எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்களோ அது நல்லது. கூடவே வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பெட் அனிமல்ஸ் நம்ம வீட்லேயே வச்சு வளர்த்தா கூட அந்த அந்த டாகுக்குமே வந்து நம்ம வேக்சின் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தடுப்பூசி வந்து அந்த நாய்க்குமே வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி அந்த நாயை வளர்க்குறவங்களுமே வந்து ப்ரீ எக்ஸ்போஷர், அதாவது அவங்களுக்கு பின்னாடி அந்த நாய் கடித்தா கூட ரேபிஸ் நோய் வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுமே வந்து வேக்சின் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சொல்லுங்க.
1: உள்ள வந்து வச்சீங்களா, நாய் வந்து மேல அப்படியே எகிருது, எகிரும் போது கையில வந்து கால வந்து கீறிட்டு, அதனால எதனா ஆபத்தா வருமா?
2: அதுதாங்க, நாங்க அந்த மாதிரி கீறிச்சுன்னா அதை வந்து நாங்கள் மூணு விதமாக பிரிப்போம். அதை பிரித்து அவங்களுக்கு ஏதாவது வேக்சின் அதாவது தடுப்பூசி தேவைப்படுமான்னு பார்ப்போம். இல்லைன்னா வந்து வெறுமனே வந்து அந்த காயத்தை வந்து நல்லா கழுவுனாலே போதுமான்றதையும் நம்ம பார்ப்போம். பட் எந்த விதமான கடியாக இருந்தாலும், இல்லை நக்கனாலோ இல்லை கீரனாலோ இல்லை ரத்தம் வந்தாலோ, உடனே வந்து ஃபஸ்ட்டு நாம் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி 15 நிமிஷம் தண்ணியில் டேப் வாட்டரில், அதாவது ஒரு பைப்லேருந்து வர தண்ணியில் வந்து அந்த காயத்தை வந்து கழுவணும். சப்போஸ் அங்கே நம்ம வந்து பைப் இல்லை அப்படின்னா ஒரு பக்கெட்டில் இருந்து ஒரு மக்லேருந்து தண்ணியை ஒரு 15 நிமிஷம் மேலேருந்து ஊற்றி அந்த வைரஸை வந்து நம்ம எடுத்துடணும், அந்த இடத்துலேருந்து வாஷ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட தான் ஆன்டிசெப்டிக் ஆயின்மெண்ட் இருந்துச்சுன்னா போட்டுடலாம், இடையில சோப் போட்டு நல்லா கழுவிடலாம். இதுதான் வந்து முதல் உதவி. இது பண்ணாலே வந்து 90% மேலே ரேபிஸ் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்மளால் கம்மி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நம்ம நாய்க்கடி இல்லை நம்ம வாக்கிங் போகிறோம், தெருநாய் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பொதுமக்களாகிய நாம் வந்து என்ன பண்ணலாம், ஃபுல் ட்ரெஸ், அதாவது ட்ரெஸ்ஸை வந்து கை வரைக்கும் நல்லா கவர் பண்ணிக்கிறது, கால் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறது, செப்பல் கண்டிப்பாக போட்டு போகிறது, இல்லை கொஞ்சம் வசதி இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் ஷூ போட்டு போகிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து சப்போஸ் கடித்தா கூட அந்த ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், பாதுகாத்துக்கும். சரிங்களா? நன்றி.
0: ஓகே டாக்டர். ஸோ 3:42 ஹலோ டாக்டர் நேஷ் தான் கேட்டுட்ருக்கீங்க. நேயர்கள் வந்து கால் பண்ணி உங்கள் சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295205544 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க சார்?
3: சேரலாதன் மாடம்பாக்கம்.
2: சொல்றேன். சொல்லாமா? ஓகே. ஒன்று வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து இதே மாதிரி தாங்க, அதே வேக்சின் தான் நம்ம போட போகிறோம். ஆனால் டோஸ் மட்டும் ப்ரீ எக்ஸ்போஷர், அதாவது யார் யாரெல்லாம் வந்து ரிஸ்க் ஜோனில் இருக்காங்களோ, ரிஸ்க் குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பெட்டை இந்த மாதிரி வளர்க்குறவங்க, வெட்டினேரியன்ஸ் இருப்பாங்க, அனிமல் ஹேண்ட்லர்ஸ் இருப்பாங்க, லெபரேட்டரியில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா வைல்டு அனிமல்ஸையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ட்ராவலர்ஸ் இருப்பாங்க நிறைய, இப்போ ஒரு ட்ரெக்கிங் போகிறவங்க, ஃபாரஸ்ட் போகிறவங்க, ஹண்டிங் போகிறவங்க, அதே மாதிரி நம்ம டாக்ஸ், அதாவது டாக்டர்ஸே வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வார்டில் வந்து இது மாதிரி ரேபிஸ் கேஸை ஹேண்டில் பண்ணுறவங்க இருப்போம், இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டென்டிஸ்ட் கூட அஃபெக்டட் ஒரு பர்சனோட சலைவாவோட டச்

0: கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் குரூப் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து நம்ம போடுவோம். ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் எக்ஸ்போஷர்னா அதுக்கு நமக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போடுறது தான். இவங்களுக்கு வந்து 3 doses வந்து போதும். பட் வேக்சின் வந்து அதே வேக்சின் தான், அதே டைப் ஆஃப் வேக்சின் தான் போட போகிறோம். ஸோ இது வந்து இந்த குரூப்புக்கு நம்ம போடுறோம். பட் இவங்களுக்கெல்லாம் போடும்போது, ஏன்னா இவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து, ஏன் ஹை ரிஸ்க் குரூப் அப்படினா இவங்களுக்கு ரிப்பீட்டடாக எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் போட்டதுக்கப்புறமோ இல்லைனா போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, ஒரு 14 days வந்து ஆன்டிபாடிஸ், நியூட்ரலைசிங் ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். சப்போஸ் அடிக்குவேட்டாக இருக்குன்னா அவங்க வந்து இம்யூனைஸ் ஆகிட்டாங்க, நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 2 years என்ன பண்ணுவோம்னா, 1 in 6 months வந்து நம்ம வந்து இந்த வேக்சின் இந்த ஆன்டிபாடிஸ் பார்ப்போம், டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து 0.5 mg/ml அந்த மாதிரி டெசிலேட்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேக்சின் தேவைப்படாது. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். 2 years அப்புறம் 1 in a year பார்த்தோம்னா போகிறோம். இந்த ஹை ரிஸ்க் குரூப்புக்கு இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கோம்.
1: இது ஒரு பர்சன் வந்து 1 year முன்னாடி பைட் நடந்திருக்கு,
0: ஓகே,
1: போஸ்ட் பைட் வேக்சின் போட்டாச்சு கம்ப்ளீட்டா. இப்போ இன் அதர் வீக்ஸ் டைம் இஸ் பிளானிங் டு புட் ப்ரீ பைட் வேக்சின். நான் இப்ப கேக்க கேள்வி என்னன்னா, இப்போ டு வி ஸ்டில் ஹேவ் டு டு தட் டெஸ்ட்?
0: ஆமா, நீங்க
1: இருக்கான்னு பாக்கணுமா?
0: பாத்துக்கலாம், பாத்துட்டு தேவைப்பட்டுச்சுனா போடலாம், இல்லனா தேவையில்லை. நான் உங்க ஹை ரிஸ்க் குரூப்ல இல்ல அப்படினா தேவையில்லை.
1: Okay, and this will be done in a private hospital also or just the government hospitals?
0: Yeah, government hospitals la free ave available ah irukku, even primary health center la kuda available ah irukku the vaccine. அது வந்து
1: இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கறானு should be voluntarily say or is it a normal procedure?
0: இல்லை, நார்மல் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து அதை ஹை ரிஸ்க் குரூப் இருக்கிறவங்கள மட்டும்தான் நாங்கள் வந்து வி சஜஸ்ட் டு அண்டர்கோ த இன்வெஸ்டிகேஷன், நியூட்ரலைசிங் ஆன்டிபாடிஸ் பார்ப்போம். இல்லைன்னா வந்து ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அதனால் வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அவங்களுக்கு மீன் கடிச்சதுன்னா கூட போட்டுக்கலாம். அவங்களுக்கு அந்த ரிஸ்கில் இல்லைன்னா ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்டு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி இந்த வேக்சின் வந்து ப்ரைவேட் செட்டப்லையும் இருக்குது, கவர்மெண்ட் செட்டப்லையும் வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் கூட அவைலபிளாக இருக்குது. எந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்னு சொல்லுவோம், அதாவது இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் பிஹெச்சிஸில் வந்து இம்யூனோக்ளோபுலின்ஸ் கூட இருக்கும். அதாவது பிகாஸ் கேட்டகரி 3 வந்து மேலே ப்ராக்சிமல் பார்ட் ஆஃப் த பாடிஸில் இல்லைனா வந்து மல்டிப்புள் பைட்ஸ் இருந்துச்சுன்னா, ஹெட் அண்ட் நெக்கில் இருந்துச்சு, ஐயில் எக்ஸ்போஸ் ஆகிருக்குன்ற போது இவங்க வந்து கேட்டகரி 3 வருவாங்க. இவங்களுக்கு வந்து ரேபிஸ் வருவதற்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் வந்து ஈவன் த டிஸ்டல் பார்ட் ஆஃப் த பாடியில் காலில் கடிச்சா கூட அதையும் நம்ம வந்து கேட்டகரி 3 கொண்டு வருவோம். இவங்களுக்கெல்லாம் வந்து இம்யூனோக்ளோபுலின், பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஏன்னா ஒரு இன்ஜெக்ஷன் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி வேக்சின் போடும்போது இட் வில் டேக் டைம் ஃபார் டெவலப்பிங் த ஆன்டிபாடிஸ் இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி கேட்டகரி 3 இருக்கும்போது இவங்களுக்கு வைரஸ் லோடும் ஜாஸ்தியாக இருக்கும், இவங்களுக்கு ரேபிஸ் வந்து சீக்கிரம் வரதுக்கான சான்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாசிவ் இம்யூனோக்ளோபுலின்றதை நம்ம வந்து கொடுப்போம். அது வந்து ஈவன் அப்கிரேடட் பிஹெச்சிஸில் கூட, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. 24/7 வந்து இருக்கும், ஷார்ட்டேஜே கிடையாது, அன்இன்டரப்டட் சப்ளை வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது பப்ளிக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி.
2: ஓகே டாக்டர் நேஷ்லினி மனிதநேயர், வணக்கம். ரெயின்போ,
3: நீங்களே மஞ்ச ஆட்டோ தானே ஓட்டுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
3: அதெல்லாம் கிடையாது,
2: இங்கே கால் பண்ணிட்டு வேற எங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் வந்து இப்போது நாய் கடிச்சதுக்கப்புறம் ஒரு 14 வரைக்கும் அப்சர்வேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே ஆகலைன்னா அப்படியே விட்டுலாம், வேக்சின்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, இது வந்து எந்த அளவுக்கு சரி? அதே மாதிரி நாய் கடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வேக்சின் வந்து போடலாமா, இல்லை காயத்தோடைய தன்மையை பொறுத்து நம்ம வந்து வேறு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க மாறுமா டாக்டர்?
0: ஓகேங்க, நீங்கள் சொன்ன மாதிரி அப்சர்வேஷன் ஆஃப் த அனிமல், மேபி மோஸ்ட்லி டாகு இல்லை கேட்டு இல்லை வைல்டு அனிமல் எதுனாலும் வந்து 10 அப்சர்வ் பண்ணுவோம். இந்த 10 வந்து இந்த டாகோ இந்த அனிமல் வந்து ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா, இதை இந்த வேக்சின் நம்ம 10 வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க நீட் நாட் டு டேக் த ஃபர்தர் வேக்சின்ஸ், அந்த பர்டிகுலர் அனிமல் நல்லா இருக்குது அப்படின்னா. பட் சில இது வந்து இது எங்கே பொருந்தும் அப்படின்னா, அந்த அனிமல் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும், மேபி நம்ம வீட்டில் இருக்கிற பெட் அனிமலாக இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு 10 வாட்ச் பண்ண முடியும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற நாயாக தான் வாட்ச் பண்ண முடியும்.
2: ஓகே,
0: மோஸ்ட்லி ஸ்ட்ரீட் டாக்டர்ஸாக இருந்தால் அது எங்கே போகுது வருதுன்னு தெரியாது, அதை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கணுன்றது வந்து நம்மளால ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் வந்து ரிஸ்க் எடுக்கவே வேணாம், இல்லை அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதான் நல்லது. ஸோ நம்ம எங்கே நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறோம் அப்படின்னா,

0: மேக்ஸிமம் இப்போ நிறைய ரேபிஸ் டெத் அந்த மாதிரி வருதுன்னா ஒன்று வந்து அலட்சியமாக இருக்கிறது, இன்னொன்று வந்து என்ன பண்ணுறதுனா ஒரு வேக்சின் எடுத்துட்டோமே போருமே அப்படின்ற மனப்பான்மை வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ பிரச்சனையே எங்கன்னா அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது தான் பிரச்சனையே. பண்ணிட்டோன்னா நம்ம வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆல்மோஸ்ட் 100% வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ நான் 2 ஊசி போட்டேன், 3 ஊசி போட்டேன், நான் ஊருக்கு போயிட்டேன், கல்யாணத்துக்கு போயிட்டேன், பல காரணங்கள் சொல்கிறோன்னா நம்ம உயிருக்கு நம்மளே தான் உழ வச்சுக்கிறோம்.
1: ஓகே,
0: இதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ டாகை அப்சர்வ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை வந்து அந்த வேக்சினை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: செகண்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டீங்க? இல்லை, கேட்டகரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. 3 கேட்டகரிக்கு ஃபஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம வேக்சின் யூஸ்வலாக போடுறதுல வூண்ட் வாஷிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து இன்டாக்ட் ஸ்கின்ல இருக்கு, ரொம்ப மைனராக சான்ஸ் வர்றதுக்கு ரொம்ப, பட் இதுலேயுமே நம்ம கன்ஃபியூஷன் இருந்துச்சு என்னை வந்து அப்படின்னா அதுக்குமே நம்ம வந்து இந்த விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க வேணாம். செகண்ட் கேட்டகரிக்கு வந்து இன்ஜெக்ஷன் மட்டும், வேக்சின் மட்டும் போதுமானது. அதை வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர்னா அல்ல, அதாவது தோலுக்கடியில் போடுறதா இருந்தால் 1 மாதத்துக்குள்ளார 4 இன்ஜெக்ஷன் போடணும். சதையில் போடுறதா இருந்தால் அந்த சார் சொன்ன மாதிரி 5 இன்ஜெக்ஷன் தேவைப்படும். இது வந்து செகண்ட் கேட்டகரிக்கு. தேர்டு கேட்டகரிக்கு என்ன பண்ணணும், அதான் நான் இப்போ தான் முன்னாடி பேசின காலர்கிட்ட பேசின மாதிரி, அவங்களுக்கு வந்து கூடவே வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் பண்ணும், ரெடிமேட் ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அது வரைக்கும் நமக்கு இம்யூனிட்டி வர்ற வரைக்கும் பாதுகாத்துக்கிறதுக்காக இம்யூனோகுளோபுலின்ஸ் போடுவோம். அதை வந்து கடிப்பட்ட காயத்தை சுற்றி வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். நம்மள்ட்ட ஈக்வைன் இம்யூனோகுளோபுலின்ஸ்ன்றதுக்கு அதை வந்து டைல்யூட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த காயத்தை சுற்றி போட்டுட்டு அதே டைமில் நம்ம வேக்சினையும் போடணும். அப்போ தான் வந்து இமீடியட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், அப்புறம் லாங் டைம் ப்ரொடெக்ஷனும் நமக்கு கிடைக்கும். கூடவே டிடி இன்ஜெக்ஷனையும் மறந்துடக்கூடாது, நம்ம போட்டுடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: ஸோ இது 3 வகைப்படுத்திட்டு அதுக்கு தான் வந்து டாக்டர் தான் வந்து பார்த்துட்டு ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அசஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எதை எந்த விதமான தேவையா தேவைப்பட்டுச்சுன்னா வேக்சின் மட்டும் போதுமா, வேக்சினோடு சேர்ந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் தேவைப்படுமான்றதை அவங்க வந்து பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி ஈவன் இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து அப்கிரேடட் பிஹெச்சிஸில் கூட ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது.
1: ஓகே டாக்டர். இப்போது நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த அறிகுறிகள் தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்லை அறிகுறிகள் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்?
0: அறிகுறிகள் வந்துருச்சு அப்படின்னாலே அதை ஒன்றுமே பண்ண முடியாது, டெத்து தான் வந்து இன்எவிட்டபிள். அதாவது இது வரைக்கும் நம்மளோட இதில் ஹிஸ்ட்ரி அதிலெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 9 பேரை நம்ம தான் பொழைச்சிருக்காங்க. அந்த மாதிரி பொழைச்சவங்களும் வந்து நிறைய பக்க விளைவுகளோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்லி ஹெல்தி லைஃப் வந்து அவங்களால லீட் பண்ண முடியல, ரொம்ப ரேர் தான். அது வந்து சொல்கிறாங்க, பட் வந்து நம்ம எதுவும் பெருசாக பண்ணது கிடையாது. ஏன்னா அதனால வந்து அறிகுறி வந்துருச்சுனாலே அது வந்து நம்ம நரம்பு மண்டலத்துக்கு போயிடுச்சு, அங்கேருந்து இதெல்லாம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
1: ஓகே.
0: ஸோ கடித்த உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வந்து, ஏன்னா அந்த அந்த கடிக்கோ ரேபிஸ்கோ வந்து இது சண்டே சாட்டர்டே நைட்டு காலையில் இன்னைக்கு வந்து தீபாவளி பொங்கல் இதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதனால வந்து நம்ம தான் வந்து இம்மீடியட்டாக எந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்கோ உடனே ஓடி போய் வூண்ட் மேனேஜ்மெண்ட், அந்த வூண்டை நல்லா கழுவிட்டு, நான் சொன்ன மாதிரி கழுவிட்டு டக்குன்னு எங்கே ஃபெசிலிட்டி இருக்கோ அங்கே போய் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். அந்த இன்ஜெக்ஷனை வந்து டாக்டர் எவ்வளோ நாளைக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அத்தனை நாளைக்கு கண்டிப்பாக போடணும். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன், 2 இன்ஜெக்ஷன் போட்டேன்னா எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டேன் எனக்கு வந்துருச்சுன்னு நாளைக்கு வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஹியூமன் ஃபெயிலியர் தான், நம்மளோட ஃபெயிலியர் தான்.
1: ஓகே.
0: ஸோ அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ தான் வந்து 100% ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கும்.
1: ஓகே டாக்டர். எனக்கு வந்து இப்போ ஊசி அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு டவுட் வருது. இப்போ ரேபிஸ்க்காக நாய் கடிச்சிருச்சு, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ குழந்தைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ குழந்தைங்களுக்கு நாய் கடிச்சிருச்சு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது மறுபடியும் அந்த நாய் கூட விளையாண்டு மறுபடியும் இன்னொரு நாய் கடிச்சிருச்சுன்னா, ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லேயே அந்த 4 ஊசினா 4 ஊசியை முடிப்பீங்களா, இல்லை அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து அப்படியே
0: இல்லை அதே டைமில் வந்து இன்னொரு எக்ஸ்போஷர் வந்துச்சுனாலும் இதே தான், பட் இன்னொரு தடவை கடித்தாலும் அதே மாதிரி வூண்ட் வாஷிங் மட்டும் திருப்பி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கு பெரிய காசு பண்ணோம்னா செலவாக போகிறது கிடையாது. தண்ணி சோப்பு இருக்கிற ஆன்டிசெப்டிக் அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதை மட்டும் வந்து கரெக்டாக பண்ணோம், பட் வேக்சின் அதே தான். பட் ஏன் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு தடவை அடிபட்டால் அவ்வளோதான், அதனால் மறுபடியும் வந்து தெரிஞ்ச நாயோ தெரியாத அனிமலோ அதோட வந்து பழகிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்குமே வந்து ஃபுல்லி கவர்டாக ட்ரெஸ் போடுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்கின்னோட காண்டாக்ட் வராத மாதிரி பண்ணோன்னா அதுலேருந்து நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அந்த ட்ரெஸ்ஸோட போயிடும், அதோட கடி வந்து ட்ரெஸ்ஸோட போயிடும், தோலுக்கு ரீச் ஆகாது.
1: ஓகே.
0: ஸோ அதனால ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு ஒரு பேரியர் கிடைக்கும்.
1: ஓகே டாக்டர். இப்போ இந்த வேர்ல்டு ரேபிஸ் டேயில் வந்து பொதுமக்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன டாக்டர், அதை சொல்லுங்கள் டாக்டர், நிறைவு பகுதியாக.
0: ஓகே. ரேபிஸ் வந்து உயிருக்கு ஆபத்தானதுதான், ஆனால் வந்து முற்றிலும் தடுக்கக்கூடியது. இதில் வந்து நம்ம பதட்டமும் பரக்கூடாது, அதே டைமில் அலட்சியம்

0: அவசியமும் கூடாது.
1: ஓகே,
0: விலங்குகள் கடித்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காயத்தை வந்து சோப்பு போட்டு தண்ணீரனால 15 நிமிஷம் கழுவிட்டு உடனே வந்து இம்மீடியட்டாக இருக்கிற நியரஸ்ட் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிக்கு நம்ம போயிடணும்.
1: ஓகே,
0: ஸோ தடுப்பூசி போடுறோம், உயிரை காப்போம், ரேபஸ் இல்லாத சமுதாயத்தை நாம் அனைவரும் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: ஓகே டாக்டர், உங்களோட பிஸி டைமில் வந்து எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க டாக்டர். ஸோ ரேபிஸ் பற்றி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இன்னொரு நாள் வந்து சந்திக்கலாம்.
0: கண்டிப்பாக, நன்றிம்மா.
1: ஓகே டாக்டர், ஸோ 3:55 ஹலோ டாக்டர் நேஷ் தான் கேட்டுருந்தீங்க. இது வரைக்கும் வந்து உங்கள் கூட நான் பேசிட்டு இருந்தது நான் ஆர்ஜே கவிதா. நேஷுடைய நிறைவு பாடலாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்காக விஜய் யேசுதாஸ் அண்ட் ஏவி பூஜா சேர்ந்து பாடின பாட்டை யுகபாரதியோட வரிகளில் இமானோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து

செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடரின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஸ்குவாஷ் பிரிவில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் பிரியா கேங்கஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நானும் மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே கவிதா. ஃபன் பண்ணலாமான நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி ஃபன் பண்ண போகிறோம், எதை வச்சு ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் ஒரு பாட்டை வச்சு தான் ஃபன் பண்ண போகிறோம். அதாவது 1 நிமிஷம் டைம் இருக்கும் உங்களுக்கு, ஒரே பாட்டை திருப்பி பாடக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறது, வேறு என்ன இப்படி ரோல் ஆகுது, 4 மணி ஆனாலே இப்படி வந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணலாமாங்கிற வைப்பில் ஒரு மாதிரி ரோல் ஆகுது போல இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து பாட்டை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, எடுத்துக்காட்டு சொல்லவா, பாடியே கட்டவா, அன்பே அன்பே கொல்லாதே அப்படின்னு ஆரம்பிச்சு, கண்ணே கண்ணை விட்டு கண்ணம் தொட்டு எங்கே போனாய், என் கண்ணீரே கண்ணீரே கண்ணீரே சந்தோஷ கண்ணீரே, இந்த மாதிரி தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஒரே பாட்டை திரும்பி பாடக்கூடாதுங்கிறது தான் வந்து ரூலு. அந்த வார்த்தையிலேருந்து தான் அடுத்த பாட்டோட ஆரம்பமும் இருக்கணுங்கிறது வந்து இன்னொரு ரூலு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு காலர் தான் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலையும் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. நிகழ்ச்சியில் வந்து காலஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்பர் சொன்னோம்ல, 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05-54 இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என் கூட வந்து கேம் விளையாடலாம். நிகழ்ச்சியில் வந்து காலத்திற்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் பாட்டு கேட்கலாமா? நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாம் வந்து தூள் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோல்.

0: பாவிஜியோட வரிகளை உதித் நாராயணன் அண்ட் சௌமியா ராவோட வாய்ஸ்ல வந்து எவ்வளோ சூப்பரான பாட்டு இல்லை. தூள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நேரம் 4:09 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா? எதை வச்சு ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா பாட்டை வச்சு தான் ஃபன் பண்ண போறோம் அப்படின்னு இருந்தேன். ஸோ நேயர்கள் கால் பண்ணணும், என் கூட விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 298600038 மற்றும் 295205554 நம்பர் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து எப்படி கால் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் இன்னைக்குடைய முதல் நேயர் யார் இங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்தி பண்ணி மேடம்.
0: நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லமா இருக்கேன் மேடம்.
0: ரெடியா?
1: ஆரம்பிக்கிட்டீங்களா? ரெடி ஆரம்பிக்கட்டுமா?
0: ஆ ஆரம்பிங்க ஆரம்பிங்க.
1: கண்ணே கலை மணி கண்ணிவே கண்டேன் உன்னை நானே, உன்னை நினைச்சு பட்டு படி

0: தங்கமி நானு தங்கமி, தங்க சங்கிலி மின்னும் பங்கிலி தானே பொங்கிடவோ
1: பொங்கிடவோ. இது புது லிரிக்ஸா இருக்கு சார்.
0: பொங்கலோ பொங்கல்
1: புது புது லிரிக்ஸ் எல்லாம் போடுறீங்களே. முதல் நேயர் வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். மிஸ்டுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் எங்கிட்டு பேசுறீங்க சார்?
2: அடையாளம் பட்சந்த ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார். சார் மேடம்,
1: ஓகே ஆரம்பிக்கலாமா?
2: ஆ ஆரம்பிக்கலாம் மேடம்.
1: எங்க ஆரம்பிங்க?
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடும் சொல்லவா, அந்த பாட்டு ஒண்ணு.
1: அந்த பாட்டு ஒண்ணெல்லாம் இடையில சொல்லக்கூடாது, ஸ்ட்ரைட்டா போடணும். அடுத்த பாட்டுக்கு போயிடணும்.
2: அப்புறம் பாடினால் ஒரு பாட்டு பால் நிலாவை சேர்த்து ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும். உன்னை அறிந்தாய், உன்னை அறிஞ்சாய், உலக
1: எங்கேயாவது கனெக்ஷன் ஒண்ணு இருக்கு. ஆனா ரூல்ஸ் சொல்லி ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்கே, வந்ததெல்லாம் பாடக்கூடாது.
2: நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நீங்க நல்லாமா?
1: சூப்பரா இருக்கேன். ஆரம்பிக்கலாமா?
3: ஆரம்பிக்கட்டுமா? பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் சந்தித்தே, நீ ஆயிரத்தில் ஒரு தீயம்மா, நீ பாடி நா பாடி, கண்ணே கலை மானின் கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை கண்ணம் கொண்ட தேனே, தேனே தென் பாண்டி மீனே, இசை தேனே இசை தமிழ் நீ செய்த
1: இசை தேனேன்னு சொல்லிட்டு நீங்க இசை தமிழுக்கு போயிருக்கீங்க. சோ நீங்க அவுட்டு.
3: இல்லையே,
1: இசை
3: தென் பாண்டி மீனே,
1: இசை தேனேன்ட்டு வந்தீங்களா? அடுத்தல என்னப்பா தேன்லதான் நீங்க பாடணும். பட் இருந்தாலும் இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
4: எங்க
1: பாடுங்க பாப்போம்.
4: பூவே பூச்சூடவா,
1: பூவே பூச்சூடவா, என்ன வான் மேகங்களே. வாவுக்கும் வானுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? வாவுல இருந்து பாடுங்க. அதான் பூவே பூச்சூடவா, வா எந்த நிலவே வெண்ணிலவே, வெண்ணிலவில இருந்து பாடுங்க. ஏங்க நான் பாடினதுக்கும் நீங்க வைக்கப்படுறீங்களே, இது என்ன என்ன லாஜிக் இதுல இருக்கு? வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்மா.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? இங்க இருந்து
5: பேசுறேம்மா.
1: வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேனே.
5: சந்தோஷம்.
1: ஆரம்பிக்கலாமா?
5: ஆரம்பிக்கலாமா? நீங்க சொல்லுவீங்களா?
1: இல்ல இல்ல, சரி வெண்ணிலான்னு ஆரம்பிங்களா?
5: வெண்ணிலாவா?
1: வெண்ணிலா,
5: ஐயோ வெண்ணிலா தெரியலையே. வெண்ணிலா
1: வெண்ணிலவே வெண்ணிலவே
5: வெண்ணிலவே வெண்ணிலவே, என்னை தாண்டி வருவா.

பாதி பாட்டையும் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் கேக்குறீங்க. எந்த இருந்தாலும் வந்து நீங்க வெண்ணிலவேன்னு கூப்பிட்டதுக்காக வெண்ணிலவே இறங்கி வந்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா பாடுறீங்களே. பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள்மா, நன்றிமா. அனுராதா ஸ்ரீராம் சேர்ந்து பாடின பாட்டு, பாவிஜியோட வரிகள்ல இமானோட மியூசிக்ல கேட்டு இணைந்திருங்கள். இது 89.4 எல்லாமே சமதோல்லு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: கிரி படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு முடிச்சோம். தேவன் அண்ட் அனுராதா ஸ்ரீராமோட வாய்ஸ்ல, பாவிஜியோட வரிகள், இமானோட மியூசிக்ல. 4:20 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா, எதை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டை வச்சு தான் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிப்பை போட்டு 2986000038 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். நீட்டில் இன்னைக்கு அடுத்த நேரம் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலி நம்ம பேசுறோமா. யாரு அம்மா? கவிதாவா? நல்லா இருக்கியம்மா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சட்டவாயி நல்லா இருக்கேன்.
0: சட்டவாயி தான் நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், கேமுக்கு போயிடலாமா?
1: போயிடலாமா. பாட்டா?
0: ஆமா ஆமா, பாட்டே தான்.
1: வெண்ணில் பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, பூ பூக்கும் மோசை, அதை கேட்கத்தான் ஆசை. ஆசை ஆசையாயிருக்கிறது இது போல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழுகிறது, இதயங்கள் நனைகிறதே. ஆசை ஆசை ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை எப்பொழுது, ஆசை தீரும் காலம் எப்பொழுது,
0: எப்பொழுது
1: அப்படியே பண்ணல மேம். இப்ப ஒன்னு ரெடி பாருங்க. ஆசை ஆசையா இருக்கிறது இது போல் வாழ்ந்திடவே.
0: சார் நீங்க எப்பொழுதே முடிச்சிட்டீங்க சார்.
1: பாச பூமழை மழை மழை, என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை. நீயே நீயே, நானே நீயே, நெஞ்சில் நெஞ்சில் நெஞ்சில் இதோ இதோ, காதல் காதல் காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி நேரே கண்டு பிடியார்.
0: சார் நீங்க எழுதி தானே வச்சிருக்கீங்க.
1: இந்த தேவதை யார், இந்த தேவதை.
0: சார் சார் சார் சார், போன் சார் போன் சார், நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா?
2: வாசல் வந்தாய் மெதுவாக கதவுக்கு, காற்றையில் பேரி சொல் நேற்று.
0: இடையில என்ன வரிகளை காணும்?
2: நேற்று நீ எங்கின்ற இங்க எங்கிரு எங்கிருந்தோ ஆசைகள், எண்ணத்திலே வாசைகள், அங்கங்கு வரும் நேரம் நேரம் இது நேரமிது நெஞ்சில் ஒரு பாட்டெழுது.

0: நேயர்கள்லாம் வந்து என்னை கட்டை எடுத்துட்டு வந்து அடிப்பாங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: நன்றி சார், நன்றி சார், பட் சிறப்பா ட்ரை பண்ணி வாழ்த்துக்கள். நன்றி. சூப்பராக ப்ளே பண்ணுறாங்களே, எல்லா எல்லா பாட்டையும் சூப்பராக பாடுறாங்களே. ஸோ நீங்களும் கால் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044 அப்படிங்கிற முன் இணைப்பை போட்டு 298-6-0038 மற்றும் 295-2-055-54 இந்த நபருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து திருமலை படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, திப்பு அண்டு ஸ்ரீலேகா பார்த்தசாரதியோட வாய்ஸில், வைரமுத்தோட வரிகளில், வித்யாசாகரோட மியூசிக்கில். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதொல்லு.

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: मोहम्मद शाहिद आजमी और विदुषी वत्स को इजाजत दीजिए, अगले एक घंटे बाद फिर मुलाकात होगी ठीक 5:30 पर।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: ஃபன் பண்ணலாமா?
4: ஃபன் பண்ணலாமா?
3: ஃபன் பண்ணலாமா?

0: 4:36 ரெயின்போ எஃப்எம் 91.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியெலாம் இணைஞ்சிருக்கீங்க. உங்கள் கூட பேசியிருக்கிறது நான் அஜே கவிதா. இன்றைக்கி ஃபன் பண்ணலாமால எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டை வச்சு தான். நிறைய பேர் வந்து அவங்களோட திறமைகளை இங்கே கட்டிட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து நேரில் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் கூட பேசணும் பாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 044 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 2986000 மற்றும் 2952055 இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி விளையாடலாம். நம்பரை திருப்பியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 044 அப்படிங்கிற முன்னெடுப்பை போட்டு 2986000 மற்றும் 2952055 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட விளையாடலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். கிழக்கு தாமர் ராஜசேகர் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன கேம்?
0: என்ன கேம்னா பாட்டு கேம் சார்.
1: என்ன பாட்டு பாடலாமா, நானே பாடலாமா?
0: இல்ல சார், இல்ல சார், அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு சார். இப்ப வந்து ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நானே பாடம் பாருங்களேன். அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணே கலைமானே, கண்ணி மயிலன கண்டேன் கண்டேன் கண்டேன் காதல், இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கணும்.
1: ஓகே,
0: அந்த உங்க விட்ட வார்த்தையில இருந்தா அடுத்த வார்த்தையை பிடிக்கணும், சரியா?
1: காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. போதும் மேடம், அத்தனை இருக்கும்.
0: காதலா காதலா சாதலா முடிச்சுட்டு நீங்க காலம் கை கொடுக்கும் போடுறீங்களே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, வந்து சிறப்பாக ட்ரை பண்ணாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட விளையாடுங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பூ படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. பெரிய கருப்பு தேவர் பாடி எஸ் ஞானவகரவேல் அவங்க வந்து எழுதின பாட்டு. எஸ் எஸ் குமரனோட மியூசிக்கில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: என்ன
1: சார், வீடு தேடினீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
2: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்ட நீ?
2: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
1: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல,
2: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 4:43 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ நீங்க கேட்டு இருக்கீங்க ஃபன் பண்ணலாமா வித் மீ அஜய் கவிதா. ஃபன் பண்ணலாமல இன்னைக்கு எதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்டை வச்சு தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணலாம் 0444 அப்படிங்கிற முன்னெடுப்பு போட்டு 298600038 மற்றும் 295255454 இந்த ரெண்டு நம்பருக்கு நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேரம் யாருங்க பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ கவிதா மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கடல் ஓரம் அது சொல்லும் பொருள் என்ன, என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, வானிலே தேனிலா ஆடுதே பாடுதே வாழம்பாடி.
0: எங்க சரி சரி, இந்த தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவான்ட்டு எங்க வானிலேக்கு போறீங்க? நான் கவனிக்கல நினைச்சிட்டு இருக்கீங்களா?
1: அல்லவா, என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்லவான்னு வரும் மேடம்.
0: நீ அல்லவா, அதுக்கப்புறம்
1: வானிலே தேனிலே,
0: அதுக்கு அடுத்த வார்த்தையில இருந்து தான் பாடணும். இங்கதான் வச்சிருக்கேன் ட்விஸ்ட், எழுத்துல இருந்து பாடக்கூடாது, வார்த்தை தான். பட் இருந்தாலும் நல்லா பாடுறீங்க
1: மேடம்,
0: இருந்தாலும் நல்லா பாடுறீங்க. நன்றி சார்.

0: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி
1: மேடம்.
0: நன்றி சார். நன்றி
1: நன்றி மேடம்.
0: நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியின் கூட அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் கவிதா மேடம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: நான் பத்மாவதி, கடலூர்ல இருந்து.
0: கடலூர்ல இருந்து பேசுறீங்க. ஓகே, ரெடியா?
2: ஆ ரெடி.
0: பாருங்க பாப்போம்.

0: கண்ணில் கண்களின் வார்த்தைகள் தெரியாதோ, காத்திருப்பேன் என்று புரியாதோ, ஒரு ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதையும் சாரி நெஞ்சில் நெஞ்சினிலே நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே, கல்யாண கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே.
1: சூப்பர் சூப்பர், இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? சூப்பரா பாடுறீங்க, சூப்பரா பாடுறீங்கம்மா.
2: அதேதான்,
1: எங்க அமைதியா இருக்கீங்க?
2: வசந்த வசந்தமே வசந்தமே வருக வருக ஓ தலைமகனே வருக.
1: கேப் விட்டு கேப் விட்டு பாடக்கூடாதே, நீங்க ஸ்பீடால பாடணும்.
2: பாடிட்டேன்
1: பட் இருந்தாலும் நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ, நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், ரெடியா கேமுக்கு?
3: பாட்டு பாட்டா மேம்?
1: பாடுங்க பாடுங்க.
3: கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது என்ன சின்ன சிரிப்பில் சிரித்து சிரித்து என்னை சீர இழித்தாய்.
1: எங்க அந்த கோவை சார்லாம் சிரிக்கிற மாதிரி சிரிச்சு காப்பீங்க பாப்போம். சரிங்க,
3: சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி சிரி ஹே சிரி ஆ சிரி.
1: சூப்பர் சார்.
3: ஆமா
1: நன்றி சார், நன்றி. பாட்டு பாட சொன்னா சிரிச்சுட்டு போயிட்டாரு. சோ தொடர்ந்து பேசலாம், வந்து ஒரு பாட்டுக்கு அப்புறமா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 103.4. இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். நாலு மணி 53 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியெல்லாம் நினைச்சிருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில பாட்டை வச்சு தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: ஹலோ, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ரஜிபாலாஜி பேசுறேம்மா. கவிதாம்மா
0: ஓ நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேம்மா. பாடுறேன்.
0: ஆ ரெடியா ரெடியா, பாடுங்க பாடுங்க பாடுங்க. எங்க நீங்க எல்லையிலேந்து பாடணும்? எல்லையை விட்டுட்டு எங்கயோ போயிட்டீங்க? நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் வந்து இதோட கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் சூப்பரா வந்து ட்ரை பண்ணீங்க. கால் பண்ண, ட்ரை பண்ண, மெசேஜ் பண்ண எல்லாருக்கும், அதாவது ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பெரிய மனசே இல்லாம தான் வந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்று கொள்வது வந்து நான் உங்க ஆர்ஜே கவிதா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள. அதுக்கு முன்னாடி பாட்டு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கிரேஸ் கிரேஸோட வாய்ஸ்ல வைரமுத்தோட வரிகள்ல பரத்வாஜோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல்

செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை.

இன்று தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது. கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அனைத்து நேர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது நான் யானி. நேரம் 5:03 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு நம்ம ரெயின்போ மேடையில் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து கடைபிடிப்போம். நம்ம வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சொல்லுவாங்க, நல்லா பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில நேரங்களில் நம்ம வந்துட்டு இதெல்லாம் போய் நம்ம இதுக்கு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா சில நேரங்கள் நம்ம செய்யற சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கே தெரியாம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் கடைப்பிடிக்கிற ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்களோட வாழ்க்கையிலோட பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு எதை சொல்வீங்க அப்படின்னு நீங்கள் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். 2986000038, 2952055544 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு நிறைய பாடல்கள் காதட்டே இருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக நெற்றிக்கான் திரைப்படத்திலேருந்து சிஸ்ரீராமோட வாய்ஸில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 அமையப்பமே சமதோட.

0: 9:09 ஆயிட்டுக்கு ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தின சின்ன சின்ன பழக வழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2980030538 2950505544 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட முதல் காலர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நலமா இருக்கேன் சார். யாரங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க சார்.
1: அது விடாமுயற்சி தன்னம்பிக்கை.
0: ம்
1: மேடம்.
0: ஓகே. அது பழக்க வழக்கம் கிடையாதே
1: இந்த மேடம்.
0: அது பழக்க வழக்கம் இல்லல்ல.
1: நீங்க என்ன இருக்கீங்க?
0: நீங்க சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தினது.
1: என்னோட சின்ன வழக்க வழக்கங்களா? நான் வந்து சின்ன பிள்ளைல அப்படியே ஊர் சுற்றி திரிவேன். இப்ப அந்த பழக்க வழக்கங்கள மாத்திக்கிட்டு இப்ப குடும்பத்தோட இருக்கேன் மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் சார். யாருங்க பேசுறீங்க?
2: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் மாற்றம் பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி இந்த செய்தித்தாள்

0: படிக்கிறது காலையில, ரெண்டாவது குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்.
1: ஓகே,
0: அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் எப்பவுமே இருக்காது. அதுதான் ஃபீல் பண்றது என்னுடைய ப்ராக்டிஸ் டெய்லி.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாரு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார், யாருங்க பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
1: சொல்லுங்க சார்.
2: கடந்த ஆகஸ்ட் 15 இருந்து நான் ஒரு சின்ன ஒரு பழக்கத்தை வந்து கடைபிடிச்சுக்க வரேன் மேடம். அதாவது நம்மளுடைய குடல் சுத்தம் தான் நம்மளுடைய உடல் சுத்தம். அதனால நம்ம காலையில எந்திரிக்கும் போது ஒரு 2 டம்ளர் கொதி தண்ணீர், அதாவது வெது வெதுப்பான தண்ணி குடிச்சோம்னா நம்மளுடைய குடல் வந்து நல்லா சுத்தமாயிடுது மேடம். அதனால அன்றைய நாள் வந்து அன்றைய பொழுது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதை அனைவரும் கடைபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லது.
1: நன்றி நன்றி சார். அடுத்த நேரியான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: மறக்கட்டும் நேசைய கவலைகள் மறக்கட்டும் மலரட்டும். மதுரையிலிருந்து ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
3: சரி, முத்துக்கள் கடலின் அடியில், முத்துக்கள் கடலின் அடியில் நீ உன் வாழ்க்கையை முயற்சி செய்து வாழ்ந்தால் முத்துக்கள் உனதும் அடியில். அதாவது சரி, சின்ன சின்ன ஒரு தாட் எடுத்துக்கணும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மேன்மைப்படுத்தும். இப்ப ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு எழுந்து இந்த இடத்துக்கு போகணும் பண்ணி நிமித்தமா அதிகாலையில எழுந்திருக்கணும், அந்த அதிகாலையில எழுந்திருச்சிடணும். அதான் ஒரு சின்ன விஷயம் தான், ஆனா அந்த நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல அந்த பணிக்கு செல்லும் பொழுது அங்க ஒரு வெற்றி நமக்காக காத்திருக்கணும்னா அந்த நேரத்துல அந்த நாழியை பார்க்காம நாலு இந்த தருணங்கள் வரைக்கும் அலாரம் வச்சு எழுந்திருக்க மாட்டேன். அதை கரெக்டா 5 o'clock நான் 5 o'clock, 4:30 அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கணும், ஒரு தாட் வச்சுக்கணும். அந்த தாட்டோட வந்தா தான் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஒரு ஒரு ஒரு ஒரு வெற்றி வாகை சூடலாங்கிறது என்னுடைய கருத்து. சாசன ஸ்வீட்டா சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடிச்சுக்கொள்ள.
1: நன்றி நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் வந்து நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நீங்களும் நிகழ்ச்சி கால் பண்ணலாம், பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ரன் திரைப்படத்தில் ஹரிஹரன் சாதனா சர்க்கமோட குரல்களில் வித்யாசாகரனுடைய இசையில பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதுள்ள

0: 5:18 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மாடை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் இருந்து பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபா ஜே இஸ்மாயில் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நிகழ்ச்சி தலைப்பு வந்து நல்லா இருந்தது.
0: ஓகே சார் சொல்லுங்க.
1: என்னுடைய பழக்க வழக்கம் வந்து மேடம், இந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் கார்டு, பேங்க் புக்கு, இந்த ஜாதி சான்றி வருமான சான்றிதா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் போன்லயோ இந்த கம்ப்யூட்டர்லயோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த நேரம் வேணாலும் நம்ம டக்குன்னு எடுத்து கொடுக்கலாம். எல்லாருமே நேரங்களை எல்லாருக்குமே சொல்றேன் நானு.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம், யாரு நீ மேடம்? பொன்னேரி ஜெகந்தையில இருந்து கலியலம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நல்ல தலைப்பு. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இது உங்ககிட்ட, அதுக்கு முன்னாடி வாரம் வந்தீங்க பேஸ்புக்ல போட்டா
0: எனக்கு
2: நேரம் தவறாமனு ஒரு பழங்க இருக்கு. ஒருத்தங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன்னா இன்னைக்கு முடிச்சு தரேன்னா அந்த வாக்கு கரெக்டா செல்வாக்கு இல்லைனாலும் தொழுவாக்கு இருக்குங்க பாத்துக்கிட்டீங்களா? அது மாதிரிதான் இன்னைக்கு நான் இந்த விஷயத்த முடிக்கிறேன். அதே போல ஒரு விஷயம், இந்த இடத்துக்கு இந்த டைமிங்க்கு நான் போறேன்னா கண்டிப்பா போயிடுவேன். அது வந்து சின்ன வயசுல இருந்து கடைபிடிச்சிட்டு வரேன், இப்ப வரைக்கும் நான் பண்றேன்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக டிஷ்யம் திரைப்படத்தில் இருந்த ஜெயதேவன் ராஜலட்சுமியோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளை வச்சு ஆண்டனியோட இசை உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறமா நம்ம பாடலை வந்து கேட்டு கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து கேட்டுனிருங்கள் ரெயின்போ 91.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதுள்ள
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 5:25 ஆகிட்டுருக்கு, ரெயின்போ மாடி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2980030038, 2950554 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க?

0: அதுக்கப்புறம் குளிச்சு சாப்பிட்டு பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் புக்கு படிப்பேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க? வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ரெயின்போ, யாருங்க பேசுறீங்க?
3: சாமி பாட்டு போடுவாங்க எஃப்எம்ல, அந்த பாட்டு கேட்டுமே கடவுளையால ஊரு ஊரு உலகத்துக்கே வேண்டிக்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் வேண்டிக்குவோம்மா. நான் 22 வருஷம் வேலை செய்தேன் ஒரு கடையில, மாஸ்டர் டெய்லர்னா டி நகர்ல, அவங்க ஏமாத்திட்டு 2 பேரும் இறந்துட்டாங்கம்மா. 50 கோடிக்கு சொத்துக்காரங்க.
1: நான் பழக்க வழக்கம் தான் கேட்டேன். ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் ரெயின்போ வணக்கம். ஓகே, இன்னைக்கு அடுத்த பாடல உங்களுக்காக ஒரு நாள் ஒரு கனவு தெரியப்படுத்திருந்த ஹரிஹரன், ஸ்ரேயா கோஷல், பவதாரணி, சாதனா சர்க்கமோட குரல்கள், வாலியுடைய வரிகள், இளையராஜாவினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ FM 101.4.

0: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
1: எவ்வளவு முடியுமோ நான் வந்து ஒரு 10 மணிக்கு உள்ளவே படுத்துருவேன். நான் எதையும் பார்க்க மாட்டேன், டிவி எல்லாம் பார்க்க மாட்டேன். 5 எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, 5:30 எழுந்துருவேன். நான் இது வரைக்கும் எழுந்திருக்கேன். நான் அது வந்து கொஞ்சம் நல்ல இதுவா இருக்கு. அடுத்தது சிக்கனம். நம்ம சிக்கனமா ஒரு நாள் யோசிச்சேன். நான் சிக்கனம் கொஞ்சம் ஒருத்தர் கிட்ட கஷ்டமாயி போச்சு கடன் வாங்கும் போது. அப்போ வந்து இனிமேல் வாங்கக்கூடாது ஒரு முடிவு பண்ண. நான் வந்து இது வரைக்கும் யாருக்கிட்ட ஒரே இடத்துல வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் 35 வருஷமா சரி, யாருக்கிட்டையும் கடன் வாங்காம இருக்கிறத வச்சு அப்படி காலத்தை தள்ளுவோம். மேடம் ரெண்டும் நல்லது தானே?
0: சூப்பர் சார், கண்டிப்பா கண்டிப்பா.
1: நல்லதான் வந்து சிக்கனமா இருந்தா சிக்க மாட்டோம் நம் கடனில்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், நன்றி நன்றி நன்றி பண்ணதுக்கு, நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: குமார் பேசுறேன் மேடம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சொல்லுங்க.
2: பழக்க வழக்கம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த நகம் கடிக்கிற பழக்கம் சின்ன வயசுல இருந்து இருந்தது மேடம் எனக்கு. ஆமா, எனக்கு மேரேஜ் ஆன பிறகுதான் மேடம் அந்த பழக்க வழக்கம் விட்டேன்.
0: ஓகே.
2: ஆமா சார், மேடம்
0: நன்றி நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரை இருந்து பேசுறீங்க?
3: நான் காஞ்சிபுரத்துல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம்.
3: நானு டைமுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறேன், கடைபிடிக்கணும்னு. அது என்னால முடிய மாட்டேங்குது.
0: ஓகே. அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் அது வந்து சரி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. வணக்கம் சார், யாரு பேசுறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பழக்க வழக்கங்கள். உங்களுக்காக பமல் கே சம்பந்தம் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் சுஜாதாவோட குரல்கள்ல கவிழனுடைய வரிகளில் தேவாவினுடைய இசையில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நம்ம பாடல் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். கேட்டு நேரங்கள் இது ரெயின்போ 91.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 6:46 ஆயிட்டு ரெயின்போ மாடி கேட்டுட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் அது நிறையா பேசுறாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடையிலேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: மேம், சின்ன வயசுல நான் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தேன் மேம். அது வந்து ஒரு குட்டி உண்டியல்ல பண்ணுனா கூட எனக்கு அந்த ஒரு மாடிபிகேஷன் கொண்டு வந்தேன். நாளடைவில் எனக்கு வாங்குற சம்பளத்துல அந்த சேவிங்ஸ் அப்படிங்கறது பண்ணணுங்கிறது ரெகுலர் ஹேபிட் ஆச்சு. அதனால எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, நாளடைவில் வீடை வேலூர் மாவட்டத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு குணம் வச்சிருக்கிறதுனால அந்த கடன் வாங்கி அல்லது லோன் போட்டு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு வரல மேம். ரேதர் நான் சேவிங் பண்ணின அமௌண்ட்ல இருந்து நான் பண்ண அந்த நிதி சுமை அப்படிங்கறதும் பொருளாதாரம் அப்படிங்கறதும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து எனக்கு வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பெரிய அளவுக்கான அந்த நம்பிக்கையும் அந்த ஊக்கத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவேன் மேம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணது.
1: தேங்க்யூ மேம்.
0: அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் ரெயின்போ, யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் வந்து அம்பத்தூர் தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
2: நான் வந்து காலைல காலம் அந்த வாக்கிங் போறத வந்து கண்டினியூ பண்ணேன் மேடம். முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி போனேன், அப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆக்குனேன். அப்புறம் இப்ப கண்டினியூவா நான் 2-3 வருஷம் வந்து எந்த மலையோ வேலையா இருந்தாலும் அப்படியே சின்னணியில வந்து ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டு வந்தது. காலைல காலையில போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டியூட்டிக்கு போறது.
0: பாடல் உங்களுக்காக மேதமான திரைப்படத்திலிருந்த பிரதீப் குமாரோட குரல்ல சந்தோஷ் நாராயணோட இசை உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். 91.4 எப்பமே சமதூள.

0: எல்லாமே தோல்.
1: ரெயின்போ மேடம் கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. ஸோ நிகழ்ச்சியிலோட நம்ம நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ நிறைவாக வந்துட்டு நம்ம நிறைய இன்னைக்கு இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நிறைய சேமிப்பு பற்றி சொன்னாங்க, அதிகாலையில் எழுறது பற்றி சொன்னாங்க, அதே மாதிரி தன்னுடைய உடல்நலத்தை பாதுகாக்கிறது பற்றி சிலதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம நினைக்கும் போது சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் எதுக்கு பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, மிகப்பெரிய விஷயங்களை நம்மளுக்கு நிகழ்த்தி காட்டும். அதனால அந்த சின்ன சின்னதாக நம்ம ஆரம்பிக்கிற ஒரு விஷயங்கள் தான் பின்னாடி நமக்கான ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நமக்கு வந்து அதிகமாக நம்ம வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களில் ஒன்று நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது எப்பவுமே வந்து நம்ம லைஃபுக்கான ஒரு செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று நம்ம உடல்நலம் அப்படிங்கிறது வந்து இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்னதாக அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே கொண்டு வரும். அதனால் அதுலேருந்து இப்போதுலேருந்தே அது மாதிரியான ஒரு சின்ன சின்ன பழக்கங்களை ஹேபிட்டாக வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து நமக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய மனநிலையும் சரி, நம்முடைய உடல்நிலையும் சரி, நம்முடைய அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் சரி ஒரு பெரிய மாற்றத்தில் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ நிகழ்ச்சி கால் பண்ணி பேசின அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ண நிகழ்ச்சியோட நிறைய பாடல் உங்களுக்காக மரகத நாணயம் திரைப்படத்தில் இருந்த பிரதீப் குமாரோட வாய்ஸ் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நீந்திரங்கள் ரெயின்போ 101.4 அமையப்பமே சமதுள்ள

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். 2000 ரூபாய்க்கும் கூடுதலான வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூல் செய்ய உள்ள நடைமுறைக்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கும் ரிசர்வ் வங்கிக்கும் உத்தரவிட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மதுரையில் தொடங்கி வைத்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்வதாகவும் இதனை தடுக்க தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக குறை கூறியுள்ளது.

தமிழகத்தில் மின்வெட்டு அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வினவியுள்ளார். கரூர், திருச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு

மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். கத்தாரில் நடைபெறவுள்ள உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. You're tuned into Drive Time with me, Kavya, hosting the show live from the studios. So yes, I'll be taking requests for tonight. So give me a call very quickly on 044-298-6038 or 295-205-54. The numbers once again, 044-298-6038 or 295-205-54. You can also go to our Chennai FM Rainbow 101.4 Facebook page. You can look for my post on Drive Time and comment below. First up today, I've got Phil Collins with Take Me Home.

நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம் சொல்லுது. நான் யானி நேரம் 7:01 ஆயிட்டிருக்கு. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க கேட்க

தான் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, ஒன்றே ஒன்று தான். நம்ம சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் போய் உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் என்னோடய போஸ்ட்டுகளை போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நான் ரெடியாக இருக்கேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக சீதாராமம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதோல.

5 நிமிஷம் ஆகிட்டுருக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தண்ணிட பிறப்பு பாடல யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா பழனி பாரதி கேட்டிருக்காங்க. ஐயப்பன் தாங்கலேருந்து காதலர் தினம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் அவருக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நிதன்கள் ரெயின்போ FM 101.4 எல்லாமே இப்போ மிஸ் செம்மதோல.

நேரம் 7 மணி 25 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆசீர்வாதன் ராஜேஸ்வரி கேட்டிருக்காங்க. பிகில் திரைப்படத்தின் ஒரு பாடலில் அவருக்காக பாடல் வந்துட்டே இருக்குது.

நேரம் 7:42 ஆயிட்டு இருக்க ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடலா ஆண்டி மடத்திலிருந்து கார்த்திகேயன் கேட்டிருக்காங்க. வெயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலாக இருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

48 நிமிஷமாக ஆகிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த பாடல் தன்னோட விருப்ப பாடல பெங்களூர் குப்பநத்தம்லேருந்து ராமு அவங்க கேட்டிருக்காங்க. ராயன் திரைப்படத்துல ஒரு பாடல் அவருக்காக அந்த பாடல் மாதிரியாக கேட்டு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக கேஜிஎஃப் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. ஸோ மீண்டும் உங்களுக்கு நிறைய நேர்கள் வந்து நிறைய பாடல் கேட்டிருந்தீங்க. ஸோ நேரத்தை காலம் கருதி நிறைய பேருக்கு ப்ளே பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கும் இதே நேரத்தில் நீங்கள் உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டு நிறுங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தீவிரவாதம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு

தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 400,000 மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319967 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள்

வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும், ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும், ரோஹித் யாதவ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கங்காஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெனும், ஆடவர் பிரிவில் கபில் பொகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராமராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்றது. நான் அணி நேரம் 9:01 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் ரீட்டாவோட குரல்களை நாமத்துக்குமாரோட வரிகளை டி மானனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

உயிரெழுதி திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு இந்த நிமிஷம் 9:12 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலேருந்து பிரியதர்ஷினி அண்ட் சந்திரதாஸோட குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே எப்பவுமே சமதோலா.

ஜிலன் ஒரு காதல் திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 9:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராங்கல் கேட்டுட்ருக்கீங்க, அவங்க ரெயின்போ எஃப்எம் 91.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சரவணா திரைப்படத்தில் இருந்த நரேஷ் ஐயரன் சாதனா சர்கமோட குரல்களில், கபிலனுடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இசையில் பாடல் வந்துட்டு கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

பருத்தி வீரன் திரைப்படத்தில் பாடல் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 9:31 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக திமிரு திரைப்படத்தில் இருந்து சங்கர் மகாதேவனோட குரலை நாமத்துக்கு வர வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவினோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

திருட்டு பயில திரைப்படத்திலிருந்து பால் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 9:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் இருந்த கார்த்திகன் சுமங்களோட குரல்களில் கவிஞனுடைய வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தினுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திரங்கள்.

0: शाहनवाज खान। और अब मुझे अनुपम पाठक को दे आज्ञा, कल फिर मिलेंगे। नमस्कार।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேர்கள் இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த நிலவரத்தின் தொகுப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

ரெயின்போ ரீவைண்ட். நேரம் 10:20 ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் நிலவில். கேட்டி ரசித்த நிறைய பழைய பாடல்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக தென்மொழி திரைப்படத்தில் இருந்து பி சி சிலாவோட குரலில் வாலியினுடைய வரிகளில் டி கே ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 இயலாமை எப்போ மிஸ் சமதுள்ளது.

0: செல்வம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச அந்த நேரம் 10:27 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்தில் இருந்த டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
1: ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு ராயிடு

வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சது நேரம் 10:34 ஆயிட்டு ரெயின்போ ரெவன் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ராமு திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரலா கண்ணதாசனுடைய வரிகளில் MS விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருங்கள்.

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா.
1: சொல்லி

மூகராசி திரைப்படத்தில் பால் கேட்டு முடிச்ச நேரம் 10:42 ஆயிட்டு ரெயின்போ ரிவான் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ 91.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவோட குரலில் வாலியினுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

அனிமல் படத்தும் பாட திரைப்படத்தில் பால் கேட்டு முடிச்சிருந்த நேரம் 10:11 10:50 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரிவன் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடம் உங்களுக்காக மோட்டா சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் இருந்துட்டு எம் சவுந்தரராஜனோட குரலில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய சில பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு நினைந்திருக்கேன்.

0: எனக்கு என்ன உடம்பு பாருங்க சார்.
1: கன்சல்டிங் பீஸ் உண்டா? உன் கையை இப்படி கொண்டா?
0: அடிக்கடி நெஞ்சில் பட படப்பு, அளவுக்கு மீறின துடி துடிப்பு, படுக்கையில் படுத்தா கத கதப்பு, இரு கண் சிகப்பு, ஒரு மத மதப்பு.

0: ஐய இதுதான் மருந்து சீட்டா.
1: ஹலோ மிஸ்டர் அட்வொகேட்.
2: வாட் வாட் வாட்?
1: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?
1: ஐ வாண்ட் டு ஃபைல் எ சூட்.
2: வை நாட்?

சிக்கலான கேசு, ரொம்ப சிக்கலான கேசு, வக்கீல் ஜட்ஜு எல்லாம் கூட சிக்கி தவிக்கும் கேசு, வழக்கிட்டு

நேரம் 10:58 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ ரேவ் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நிறைய பாடல்கள் நீங்கள் கேட்டு ரசிச்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதோட இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு நேர்ந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதுள்ள

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 没得了。
1: பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு இரவு 11 முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஆர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
2: நேரம் 11:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 101 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே. இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: அன்பு நேயர்களே, இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும் சொன்னேன் அல்லவா. இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையில் கடலோர கவிதைகள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர்.

அன்பு நேயர்களே, இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் பக்கமாக வாங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வாசிக்க, இல்லை இல்லை, சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா.

என்ன நேயர்களே, என்ன சத்தம் இந்த நேரம் என்று சொல்லும்போது நீங்கள் மனசு மயங்கும் என்று சொல்லி பதிலை தந்துவிட்டீர்களோ என்னவோ. அடுத்து வரும் பாடல் இளையராஜாவின் இசையில் மு மேத்தா ஏற்றி மனோ சித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் வேலைக்காரன். இதோ, அன்பை வாவா என்று சொன்னால் அதில் அன்பான உறவும் இருக்கின்றதல்லவா?

அடுத்த பாடல் வேதம் புதிது படத்திலிருந்து தேவேந்திரன் இசையமைப்பில் வைரமுத்து இயற்றி எஸ்பி பாலசுனியும் சித்ரா பாடியுள்ள பாடல். இதோ, கண்ணுக்குள் 100 கனவு வரும்போது அது நிலவாயிருந்தால் என்ன, சூரியனாயிருந்தால் என்ன?

இன்டிசையாய், மெல்லிசையாய், தேனிசையாய் இம்மூன்றும் கலந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. மனோ சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் காளிதாசன், இசை தேவா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் வைகாசி பிறந்தாச்சு.

நேரம் 11:27 30 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. அடுத்து வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வித்யா பாடியுள்ள பாடல், ஆபாவானன் இயற்றி மனோஜ் கியான் இசையமைப்பில் உழவன் மகன் படத்திலிருந்து இந்த செம்மறியாடு பாடல் உங்களுக்காக.

அடுத்து வரும் பாடல் இரட்டைவால் குருவி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் நா காமராசன் இயற்றி எஸ் ஜானகியின் குரலில் பாடுகிறது இந்த கண்ணன் பாட்டு.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து டி ராஜேந்தர் இயற்றி இசையமைத்த பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல். ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் ஒரு தாயின் சபதம். அன்பு நேயர்களே, சொல்லாமல் உங்களிடம் எப்படி பேசாமல் இருப்பதுன்னு

நிகழ்ச்சியில் இனி இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் ஏற்றி மனோ சித்திரா பாடியுள்ள பாடல் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் நாயகன்.

இசையை ரசித்து கொண்டே முகநூல் வாயிலாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, சென்னை சிவராம் நாகராஜன் என்ற அன்பு நேயர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், அதனைத் தொடர்ந்து சாந்தி ரமேஷ் அவர்கள் இரவு வணக்கம் என்று சொல்லியும், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் என்று சொல்லியும், மீரா வெங்கட்ராமன் இனிய இரவு வணக்கம் பீட்டர் சார் நலமா என்று கேட்டிருக்கிறார்கள். நலம் நலமறிய ஆவல். நாமக்கல் செல்வராஜ் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி தேனி ஹரிராம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பாராட்டியிருக்கின்றார். சரவணா அழகுமணி அவர்கள் வைரப்பள்ளிப்பட்டியிலிருந்து அய்யலூர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும் இனி இரவு வணக்கம் பீட்டர் சார் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயர் இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். பர்வதவர்த்தினி அவர்களும் வழக்கம் போல ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு ஒலித்த பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமை மிக்க நன்றிகள் என சொல்லியிருக்கின்றார். ரங்கராஜன் தியாகராயனிலிருந்து தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். ஏழுக்கிணறு அபுதாகிர் என்ற அன்பினேயர் பூங்கொத்தை பரிசாய் கொடுத்திருக்கின்றார். மாதவரத்திலிருந்து வீரராகவன் என்ற அன்பினேயர் பண்பலை தோட்டத்தில் இரவு பாடல்கள் பூக்களாய் மலர, இதயம் அதனோடு தவழ, நித்திரை மறந்து செவிகள் சாய, இசைத்தென்றல் மனதில் வீச மனசு மயங்கியது, இதுவென பேச நள்ளிரவில் நாதங்கள் நலமாக அமைய, 102.3 பண்பலை நேயர்களுக்கு பூஞ்சோலையானது என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து 59 முத்துலட்சுமி என்ற நேயர் தொடர்ந்து எல்லா பாடல்களும் அருமை என சொல்லியிருக்கின்றார். இதுவரை ஒழித்த அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர் சார் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்கலாமா?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். புலமைப்பித்தன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் காதல் பரிசு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: நிகழ்ச்சி நிறைவாக எஸ்வி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்கலாமா?
1: இளைய நிலா பொழிகிறதே.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷவாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த்.

நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே கேட்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக காற்றின் மொழியாகவும் நீங்காத ரீங்காரமாகவும் தூங்காத விழிகளாகவும் இன்னிசீரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்ற முதலில் காற்றின் மொழியை கேட்கலாமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தாழே ரோஜா முட்டு பறிக்க கூட.

கண்ணில் வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழப்பம் 102.3 இணைந்திருக்கின்ற அன்பு நேயர்களை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இசையை ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். கே வி மகாதேவன் இசையமைப்பில் கண்ணதாசன் இயற்றி பி சுசீலா குழுவினோடு பாடியுள்ள பாடல் கந்தன் கருணை படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நிகழ்ச்சியில் அடுத்து அம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து வாலி ஏற்றி ஸ்ரீ இசையமைப்பில் எஸ்வி பாலசோனியின் சித்திர குழுவோடு பாடியுள்ள பாடல்.

நேயர்கள், இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 4:10:20. நேயர்கள், இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். கண்டிலி ஆர். கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்குளம் பிஜி சுப்பிரமணியன் அவர்கள் தவில் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காம் கணபதியே எனத் தொடங்கும் அம்சவத்தினி ராகம் ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கண்டிலி ஆர் கோவிந்தராஜ் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்டோம். பள்ளிக்குளம் பிஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.

0: புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நேரம் இப்பொழுது 5:10. நேயர்கள் இனி கேட்கலாம் அருள்மணி மாலை. இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இரர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் முதலாவதாக ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து சோழமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்